சாயங்காலம் கேட்டு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் டி ஆர் மகாலிங்கம் குரலில், திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு குறைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு குறைத்த முறையும் பொய்யோ, விடுதுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, விடுதுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட

பகர்க்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தா.

46 நொடியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசையமுதம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் லவகுசா திரைப்படத்திலிருந்து.

இசைய மதத்தோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:45 நிமிடம் 40 நொடியில் வரும் பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

இசையமுதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில், பிஸ்தா திரைப்படத்திலிருந்து.

இனிமையான திரை இசை பக்தி பாடல்களாக வழங்கி சென்றது இன்றைய இசை அமுதம். கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோகன் ஷாகு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை நிகழ்ச்சியில் சேவை செய்திகள். 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்கன ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்கன ஊராட்சி விருதுடன் தலா 1 கோடி பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்கன ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவம் tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நம் அலுவலகத்திலே விண்ணப்ப படிவத்தினை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள், உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6 மணி வரை பெறப்படும். தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.
2: உலக உயிரினங்கள் அத்தனைக்கும் ஒவ்வொரு நாளும் புது நாள் தான். அந்த புது நாளில் வரும் புதிய நிகழ்வில் நுழையும் பொழுது நல்ல நிலையில் அதில் பங்கு கொண்டு சிறப்பித்தது போல் இருந்தாலும், அனுபவசாலிகள் சிறு சிறு தவறுகளை கண்டுபிடித்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மாற்றம் செய்ய முன்வந்தால் நமது தவறுகளிலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கும். நம்மை பற்றி நாம் கொண்டுள்ள நல்ல அபிப்பிராயங்கள் சிறு வயதில் நம் பெற்றோர் கூறியதிலிருந்து விளைந்திருக்கலாம். நமது இள வயதில் கிடைத்த நட்புகள் ஆசிரியர் பள்ளியில் கூறிய வாசகங்களின் விளைவாக விளைந்திருக்கலாம். எந்த நேரமும் நல்ல அபிப்பிராயங்கள் கிடைக்கும் சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்க முடியாது. நமது நம்பிக்கை கலங்கரை விளக்காய் விடுவெள்ளியாய் சுடர்விட்டு அச்சுடரே நீங்கள் எண்ணிய எண்ணத்தின் வழியே உங்களை அழைத்துச் செல்லும். நல்ல விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி நல்ல விஷயத்தை விடாமல் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பின் இனிமேல் அது நமது ஆராய்ச்சியிலோ அல்லது வேலைகளின் நடுவிலோ, ஒரு உயர்வான விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி, நுணுக்கமான நெசவு தொழிலாக இருந்தாலும் சரி, இடர்பாடு கொடுக்கும் தவறுகள் எதுவும் நிகழாமல் பார்த்து கொண்டு தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பின் நேர்த்தியாகவே தீர்வு கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டவர்கள். புத்தகத்தை படித்து கிடைக்கும் தகவல் மூலமோ அல்லது செவி வழி வந்த செய்தி மூலமோ தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் அனுபவத்தை காட்டிலும் தனக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் மாற்று வழியில்லாமல் ஏற்றுக்கொண்ட தவறுகள் சொல்லித்தரும் பாடம்தான் மனதில் நிலையாக நிற்கும் பாடம். இன்றைய காலத்தில் ஆசையிலும் அவசரத்திலும் சிறு சிறு தவறுகள் நடந்த வண்ணம் உள்ளது. பொருட்களின் மேல் உள்ள மதிப்பு மற்ற மனிதர்கள் மேல் இல்லாதிருப்பது தான் தவறி நடப்பதற்கு முதல் காரணி. நமது மனதை நாம் தான் கண்காணிக்க வேண்டும். அடிக்கடி மனதில் நல்ல சிந்தனைகள் வர வேண்டும் என நினைப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வேண்டாத சிந்தனைகளை தடுத்து நிறுத்துவது முக்கியம். சந்தையில் போய் ஒருவர் அழகான பொருள் குறைந்த விலையில் வாங்கி அதை வீட்டில் வைத்து அழகு பார்க்க ஆசைப்பட்டு வருமொழியில் நண்பர் ஒருவர் அதை வாங்கி பார்க்கும் வேளையில் கைதவறி கீழே விழ கண்ணாடியிலான அந்த பொருள் சுக்கு நூறாக இருவருக்கும் இருந்த நெருக்கமான உறவில் பிரிவு இலையோட இவரால் அவரும் அவரால் இவரும் வாழ்க்கையில் இதுவரை கண்ட பயன்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து போய்விடுகிறது. அந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், உயிரற்ற பொருட்கள் வந்ததெல்லாம் சென்றுவிடும், உயிருள்ளவைகளை பகை மனம் பாராட்டினால் உறவை மறந்து நின்றுவிடும் என்பதுதான் உண்மை. உயிரற்ற பொருள் மீது செலுத்திய அன்பை உயிருள்ள மனிதன் மீது செலுத்தியிருந்தால் நட்பு நீடித்திருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த கண்ணாடி பொருள் போனால் இன்னொன்று வாங்கி கொள்ளலாம். ஏன், அதை உடைத்த நண்பரே அதைவிட நல்ல பொருள் வாங்கி நமக்கு தரலாம். ஆனால் அதே நேரத்தில் பொருளுக்கு முக்கியத்துவம் தந்து நண்பரின் உறவை முறிக்கலாமா? தவறுகளிலிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம், வருமுன் காப்போம் என்பதெல்லாம் கற்ற பாடம்தான். சிறு சிறு விஷயங்களுக்காக குழந்தைகளை திட்டுவது அடிப்பது எல்லாம் மனதளவில் பாதித்து அவர்கள் நடவடிக்கை மாறும் முன்னே நாம் அவர்களை மாற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் செய்த சிறு தவறுகளை விட கண்டிக்கிறோம் நல்ல வழிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் நாம் பெருந்தவருக்கு ஆளாகி இருத்தல் கூடாது. பாடப்புத்தகம் செவிவெளி செய்திகளிலிருந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம்தான் நம்மை நேர்வழியாக்கும்.

0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இடந்திருக்கிறோம் புதிய காலை நிகழ்ச்சியில். நேரம் 6:15:50.
5: சிறப்பு. July 28 இந்நாளின் சிறப்பு. இன்று உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்க பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால் 1948 தொடங்கப்பட்டது. இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்ற நோக்கில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
6: ஒவ்வொரு ஆண்டும் July 28 உலக கல்லீரல் அழற்சி நாள் அனுசரிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோய்களுக்கான அறிகுறிகள், தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய விழிப்புணர்வை உலக மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்த நாள் உலக சுகாதார அமைப்பால் ஏற்படுத்தப்பட்டது.
7: 1868 July 28 இன்றைய நாளில்தான் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டம் மூலம் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது.
5: இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் AV மெய்யப்ப செட்டியார் அவர்களின் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1907. இந்திய செயற்பாட்டாளர் சாரு மஜூம்தார் அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1972.
7: சமூக ஆர்வலர், தமிழ் இலக்கியவாதி சா கணேசன் அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1982.
5: 1984 இதே நாளான July 28 அன்றுதான் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகியது.
7: 1996 July 28 இன்றைய நாளில்தான் தொல்பழங்கால மனிதர்களின் எச்சங்கள் வாஷிங்டன் கெனவிக் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டன.
5: தமிழக எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கச்சாரியார் ஸ்ரீனிவாசச்சாரியார் அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1999.
6: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

வரவேற்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய கலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய கலையில் அடுத்ததாக நம் பண்பலையில் நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய இன்று நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஓர் செய்தியில் அறிவிப்புகளை தொடர்ந்து சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 திரையிசை, 6:55 பூந்தலில் காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், அம்பாசமுத்திரம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில் தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், 7:30 யுகே கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம், காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா இன்றைய பாட்டு வேணுமா.

சிவகங்கை மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களோடு 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை, காலை 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. விருப்பகானங்களில் இன்று விருந்தினர் விருப்பமாக மதுரை ஹரிணி அவர்களுடைய பாடல்கள் கேட்கலாம். 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, இயற்கையை காப்போம் வாழ்வை வளமாக்குவோம், உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:00 கண்ணாடி மாளிகையில் கல்லூரி கலாட்டாவாக மதுரை காமராசர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் கல்லூரி கலாட்டா. ஆழ்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் பங்கேற்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணை சட்ட வழக்கறிஞர் ப. மைக்கேல் ஜெபாஸ்டின் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:55 மெல்லிசை, 2:00 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னாஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னாஞ்சலாக, 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்லவரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னாஞ்சலாக, 4:02 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னாஞ்சலாக, 5:02 மாலை தண்டல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னாஞ்சலாக, 2:00 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியின் நேரம் கேட்கலாம், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னையதிலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம் இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, மொழித்திறன் மற்றும் எதிர்காலம் உரை வழங்குகிறார் ஃபரிஸ்டார் அவர்கள், வகுப்பறைக்கு அப்பால் உரை வழங்குகிறார் பவித்ரா, நாட்டுப்புற பாட்டு முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் செல்வராணி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை எஸ் ராதா அவர்கள். 9:00 காற்றில் வரியும் கடிதமல்கள் கேட்கலாம், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியின் நேரம் கேட்கலாம், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. புதிய காலை

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம்
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: ஒரு காலத்தில் பருவங்கள் தங்கள் நேரத்தில் வந்தன. கோடை காலம் என்றால் வெயில், மழை காலம் என்றால் மழை, குளிர் காலம் என்றால் குளிர். ஆனால் இயற்கை தனது ஒழுங்கை சரியாக பின்பற்றியது. இன்று அந்த நிலை மாறிவிட்டது. வெயில் காலத்தில் திடீர் கனமழை பெய்கிறது, மழை காலத்தில் மழை இல்லாமல் வறட்சி ஏற்படுகிறது. சில பகுதிகளில் வெப்பநிலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்கிறது, மற்ற சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த மாற்றங்களே பருவகால மாற்றம் அல்லது காலநிலை மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன. பருவகால மாற்றம் என்பது ஒரு நாட்டின் பிரச்சினை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும். மனிதர்களின் வாழ்க்கை, விவசாயம், குடிநீர், விலங்குகள், பறவைகள், கடல் வளங்கள், பொருளாதாரம், மனித ஆரோக்கியம் என அனைத்தையும் இது பாதிக்கிறது. முதலில் பருவகால மாற்றம் என்றால் என்ன? நீண்ட காலமாக ஒரு பகுதியில் நிலவி வந்த இயற்கையான வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றின் தன்மை மற்றும் அதன் பருவநிலைகளில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க மாற்றமே பருவகால மாற்றமாகும். இது இயற்கை காரணங்களாலும் ஏற்படலாம். ஆனால் தற்பொழுது நிகழும் மாற்றங்களுக்கு மனித நடவடிக்கைகளையே முக்கிய காரணமாக உள்ளன. முதலாவது காரணமாக காடுகள் அழிக்கப்படுதல். மரங்கள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. ஆனால் நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள், சாலைகள், குடியிருப்புகள் ஆகியவற்றிற்காக ஆண்டுதோறும் ஏராளமான மரங்கள் வெட்டப்படுகின்றன. ஏனென்றால் மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக இவையெல்லாம் நடைபெறுகிறது. இதனால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு தொடர்ந்து நாளுக்கு நாள் குறிப்பிட்ட சதவீத அளவில் அதிகரித்து கொண்டே வருகிறது. இரண்டாவதாக, தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் வெளியிடும் புகை பருவகால மாற்றத்திற்கான மிக முக்கிய காரணமாக உள்ளது. பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இயற்கை எரிவாயு போன்ற புதைவு படிவ பொருட்களை எரிப்பதால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாக வெளியேறுகின்றன. இவை பூமியின் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து வெப்ப உட்கவர் வாயுக்களாக செயல்பட்டு தொடர்ந்து பூமியின் வெப்பநிலையை உயர்த்துகின்றன. இதனால் துருவப்பகுதிகளில் பனியை உருகி கடல் மட்டம் அதிகரிக்கிறது. மூன்றாவது காரணம், மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் நகரமயமாக்கல். மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் விரைவான போக்குவரத்திற்காக அதிவேக சாலைகள் மற்றும் மின்சார தேவைகளுக்காக பெரும் அளவில் நிலக்கரி சுரங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படுதல் போன்றவை பருவகால மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக அமைகிறது. இதனால் இயற்கை வளங்கள் மிக வேகமாக சுரண்டப்பட்டு சூழ்நிலை மண்டலத்தில் சமநிலை கெடுகிறது. நான்காவது காரணமாக, பிளாஸ்டிக் மாசுபாடு மற்றும் கழிவுகள். முறையாக அகற்றப்படாத கழிவுகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்த குப்பை மேடுகளில் உருவாகும் மீத்தேன் வாயுவும் உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கிய காரணம் என ஆய்வுகள் சமீப காலத்தில் தெரிவிக்கிறது. ஐந்தாவது காரணமாக, இயற்கை வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது. நிலத்தடி நீர், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிம வளங்கள் போன்றவற்றை கட்டுப்பாடின்றி பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கிறது. இதனால் பருவ மாற்றத்தில் சில முக்கிய இடர்பாடுகள் உண்டாகி உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: புதிய இன்று பராபவ வருடம், ஆடி மாதம் 12 நாள், செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஓர் செய்தி.
5: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூலை மாதம் 28 செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்றும், 29 புதன்கிழமை ஆகிய நாளையும் வலி நிவாரண ஆயில் மற்றும் தைலம் தயாரித்தல் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிகள் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். பயிற்சியின் போது காலை மற்றும் மாலையில் தேநீர் மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. முன்பதிவு செய்ய தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 9488575716. இந்த இலவச பயிற்சியை பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 30 சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 31 வெட்டிவேர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டு நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 9488575716. இந்த இலவச நேரடி வகுப்பில் பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். வெட்டிவேர் மதிப்பு கூட்டு சாகுபடி மற்றும் நேரடி இலவச பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு, அதாவது 2026 முதல் 2027 வரை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலம் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு மக்காச்சோளம் பயிருக்கு ₹466, சோளம் பயிருக்கு 192, பாசி பயிறு உளுந்து பயிர்களுக்கு ₹370, பருத்தி பயிருக்கு ₹409, நிலக்கடலை பயிருக்கு ₹431 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே 2026-27 ஆண்டின் நடப்பு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு பதிவு செய்ய நிலக்கடலை பயிருக்கு August 31 உளுந்து, பாசிப்பயிறு, சோளம் மற்றும் பருத்தி வகைகளுக்கு September 16 மக்காச்சோளம் பயிருக்கு September 30 வரையிலும் காப்பீடு செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் மற்றும் விதைப்பு அறிக்கை, வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றையும் இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க

0: சங்கங்களிலும் வங்கிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தங்களது பயிர்களுக்கான காப்பீடை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி தங்களது பயிர்களை காப்பீடு செய்து பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 செயல்படுத்தப்படுகிறது. தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதும், நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும், இயந்திர நடவு அல்லது நேரடி விதைப்பிற்கு 1 ஏக்கருக்கு ரூபாய் 4000 வரை மானியமும், அதிகபட்சம் 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. விவசாய பெருமக்களே, இந்த திட்டத்தின் பயன்களை பெற அக்ரீஸ் நெட் அல்லது உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து பலன் பெறுங்கள். மேலும் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகியும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 பதிவு செய்து பயன்பெறலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: தண்ணீர் குறைவான இடங்களில் நம்ம சொட்டு நீர் பாசனம் எவ்வாறு அமைக்கலாம்? கிடைக்கும் தண்ணீரின் அளவை குறைவாக உள்ள இடங்களில் சொட்டு நீர் பாசனம் அமைப்பது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு விளைச்சலும் பெருகும், தண்ணீரினுடைய செலவும் நமக்கு குறைவாக இருக்கும். அது தண்ணீரின் தரம், பயிருக்கு செலுத்தப்படும் தண்ணீர் உப்புத்தன்மை அதிகமாக உள்ள போது சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் செலுத்தினால் உப்பு தேங்கி பயிரை தாக்குவது குறையும். அதாவது நம்ம தண்ணீர் மூலமா தண்ணீரையும் உரத்தையும் சேர்ந்து கொடுக்கும்போது அதனுடைய தண்ணீர்லயே ஏற்கனவே உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த உப்புத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம நேரடியாக வந்து பாய்ச்சும் போது அந்த மண்ணில் போய் உப்புத்தன்மை வந்து படியத்தான் செய்யும். அந்த உப்புத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு பதிலாக நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமா தண்ணி பாய்க்கும் போது இந்த உப்புத்தன்மை வந்து நேரடியாக பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் மட்டும் போய் விழற மாதிரி நம்ம அமைக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு, அதாவது நம்ம பயன்படுத்துகிற உரங்களில் கண்டிப்பாக சல்ஃபேட்டு பாஸ்பேட்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் அந்த உரங்கள் நமக்கு கிடைக்காது. இந்த சல்ஃபேட் பாஸ்பேட் போன்ற உரங்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது குழாய்களில் உப்பு தேங்கி அடைப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனைக்கு வந்து தீர்வாக மாதம் ஒரு முறை குழாய்களில் குளோரின் செலுத்துறது மூலயமா குழாய்களில் உள்ள அந்த உப்பு அடைப்புகளை நீக்கலாம். அது மட்டும் இல்லை, மழைக்காலங்களில் பாசி அதிகமாக படியும் என்பதால் 2 வாரங்களுக்கு ஒரு முறை குளோரின் செலுத்த வேண்டும். அதாவது மழைக்காலங்களில் வெயிலும் இருக்கும், தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்து வரும்போது அந்த தண்ணி நீக்கிற இடத்துல மழைக்காலங்கள் வந்து பாசியும் படியத்தான் செய்யும். இது வந்து சூரிய ஒளி பட்ட உடனே அந்த இடத்துல தண்ணி இருந்தால் அந்த பாசி வந்து படியத்தான் செய்யும். அந்த பாசி படியிறத நம்ம நீக்கிறதுக்கு இந்த குளோரின் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தி அந்த பாசியை வந்து அகற்றிடலாம். மேலும் கால்சியம் கார்பனேட் அடைப்பு ஏற்படும் போது அதனை நீக்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பைப்புகளில் செலுத்துவதன் மூலம் அந்த கால்சியம் கார்பனேட் அடைப்பு, இந்த மாதிரி உப்பு அடைப்பு இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். இது வந்து மாதம் ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை பயன்படுத்துவதன் மூலமா பைப்புகளில் அடைப்பு ஏற்படுறதை தவிர்க்கலாம்.
0: இதுவரை இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை

நேற்று ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புதிய காலை. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 MHz, ரமேஷ்புரம் 100.9 MHz. புதிய காலையில் இனி கேட்கலாம்.

0: பனிமரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செல்ல குழந்தைகளின் மழலை பீச்சை கேட்டு ரசிப்போம் பூந்தலின் நிகழ்ச்சியில். இன்று பூந்தலின் நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாட காத்திருக்கும் குழந்தை செல்வம் யார், உங்க பேர் சொல்லுங்க. எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்க. நீங்க வருங்காலத்துல என்ன ஆக ஆசைப்படுறீங்க? டாக்டரா? அருமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஆச்சிச்சோடி ஆரம் செய்ய வேலம்பு ஆதிவதி சினம் இய

0: கொடித்தது. ஆல் ஆஃப் த ஸ்டோரி, முயற்சி திருவினையாக்கம், முயன்றா சாதிக்க மெரியம். நன்றி.
1: இன்று பூந்தலின் நிகழ்ச்சியில் அழகாக உரையாடிய தமிழ் யாழினி வருங்காலத்தில் மருத்துவராக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகை போக்கால் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி வேலை வாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதுநிலை தனிச் செயலாளர் மற்றும் தனிச் செயலாளர் என மொத்தம் 40 இடங்களுக்கான பணியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் சுருக்கெழுத்து திறன் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு வரும் மாதம் 16 நிலவரம்படி 18 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு முறையில் நடைபெறும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாளும் வரும் மாதம் 16. மேலும் விவரங்களுக்கு itiat.gov.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை FM 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகை புகழ் கேட்டு வச்சிருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக நாளேடுகளில் இன்று காந்தி மியூசியத்தில் சுயதொழில் பயிற்சி. மதுரை காந்தி மியூசியம் சார்பில் August 1 முதல் காலை 10:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை சுயதொழில் பயிற்சி நடத்தப்படுகிறது. இவ்வகுப்பில் பாத்திரம் துலக்கும் திரவம், பவுடர் துணி துவைக்கும் பவுடர், அகர்பத்தி, ஹெர்பல் ஷாம்பு தயாரிப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கான சான்றிதழும் வழங்கப்படுகிறது. ஆர்வமிக்கோர் காந்தி மியூசிய கல்வி அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். இத்தகவலை காந்தி மியூசிய செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். என்ன தெரிகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம்தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 7:25.
5: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
6: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
5: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
7: அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆடி தபசு நடைபெறுகிற நாள். அம்பாசமுத்திரம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். அம்பாசமுத்திரம்

0: வண்டி மறிச்ச அம்மன் கோவில். அதற்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவிலே தாமிரபரணி ஆற்றின் கரையில் இந்த கோவில் உள்ளது. ஒரு சமயம் சிவன் வேறு திருமால் வேறு என வேறுபாடு கொண்ட மக்களுக்கு இருவரும் ஒன்றே என உணர்த்த வேண்டும் என ஈசனிடம் பார்வதி தேவியார் சொன்னார். ஈசனின் அறிவுரைப்படி பார்வதி தேவி பொதிகை மலை சாரலில் தவம் செய்ய தொடங்கினாள். தாமிரபரணி ஆற்றில் கரை ஓரத்தில் உள்ள சின்ன சங்கரங்கோயில் என்னுமிடத்தின் மேற்கே ஒற்றை பாறையில் தவம் புரிந்தாள். தவத்திற்கு மெச்சிய ஈசன் சங்கர நாராயணராக காட்சி தந்தார். அம்பாள் நீராடிய இடம் கோமதி தீர்த்தமாகியது. தவம் இருந்த இடத்தில் காட்சி மண்டபம் கட்டப்பட்டது. இந்த வரலாறு அறிந்த சித்தர் ஒருவரால் இந்த கோவில் கட்டப்பெற்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் ராமலிங்க சித்தர். இளமையிலேயே துறவரம் பூண்டு சிதம்பரம் அம்பலமான யோகீஸ்வரரிடம் உபதேசம் பெற்று குருவின் அறிவுரைப்படி அம்பாசமுத்திரம் வந்து பெற்றோரை கவனிக்க வந்தார். அங்கேயே தங்கினார். குடும்பத்தில் இருந்தாலும் துறவியாக வாழ்ந்தார். தாமிரபரணி ஆற்றில் உள்ள பாறை மீது அமர்ந்து தவம் செய்வது அவரது வழக்கம். வள்ளாள விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டார். பல நாட்கள் தவமிருத்தமையினால் அவரை சுற்றி புற்று வளர்ந்தது. அஞ்சாமல் நாகத்தின் தலை வடிவில் அமைந்த பாறையையே சிவலிங்கமாக நினைத்து வழிபட்டார். 1011 சித்திரை புனர்பூச நாளில் தேவியுடன் சிவதரிசனம் கிடைத்தது. மேலும் அசிரியாக இறைவன் சங்கர நாராயணன் என்னும் பெயரோடு கோவில் கொள்வதாகவும் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் புரிவதாகவும் கூறினார். அதன்படி நாக வடிவாக சிவன் வடக்கு நோக்கி இருக்க கோமதியம்மை, சங்கர நாராயணர் கிழக்கு நோக்கி இருக்க சன்னதி அமைத்து கோவில் அமைத்தார் ராமலிங்க சித்தர். மக்களும் வழிபாடு செய்ய தொடங்கினர். சித்தரும் 4ஆம் நாள் பரணியும் வியாழனும் கூடி வரும் நாளில் சமாதி அடைந்தார். மகானின் சமாதி கோவிலின் தெற்கு மதில் சுவர் அருகே உள்ளது. ஆலய வடக்கு வாயில் வழியே உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிமரம் நந்தியை தரிசிக்கலாம். படம் எடுத்த நாகம் போன்று சிறு பாறை ஒன்றில் சிவன் பாறை வடிவில் உள்ளார். அவருக்கு இடப்பக்கம் கிழக்கு நோக்கி கோமதி அம்பிகை சங்கர நாராயணர் சன்னதி உள்ளன. அம்பிகை நேரே எதிரே கொடிமரம் நந்தி சன்னதி உள்ளன. பிரகாரத்தில் சொக்கநாதர் மீனாட்சி விநாயகர் சன்னதிகள் உள்ளன. தேவியரோடு சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி துர்கை பைரவர் சன்னதிகளும் உள்ளன. ஆடி தபசு விழா வைகாசி விசாகம் ஆடி உத்தர நாளில் ராமலிங்கருக்கு குரு பூஜை போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. மணப்பேறு மகப்பேறு தந்து வாழ்வில் செல்வக்கடாட்சம் மலரும் அம்பாசமுத்திரம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமியை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். யூகே கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

ஏற்படக்கூடிய பகுதிகள் பற்றி தெரியலாம். இன்று காலை 9 முதல் 5 மணி வரை மின் தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் மதுரை எல்லிஸ் நகர் மெயின் ரோட், மகபுவாளையம், ரயில்வே காலனி, வைத்தியநாதபுரம், சர்வோதய திருக்கல், சீதாலட்சுமி நகர், எஸ்டிசி பைபாஸ் ரோட்டின் ஒரு பகுதி, டிவிஎஸ் நகர், பனங்கானத்தம், ரவுண்டானா, வசந்த நகர், ஆண்டாள்புரம், அக்ரினி, பெரியார் பஸ் ஸ்டாண்ட், ஆர்எம்எஸ் ரோடு, மேலவெளி வீதி, மேலமாரட் வீதி, மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, டவுன் ஹால் ரோடு, காக்காத்தோப்பு, மல்லிகை வீதி, மேலமாசி வீதி, பிள்ளையார் கோயில், 70 அடி ரோடு, தாமஸ் காலனி, பாரதியார் முதல் 5 திருக்கல், சத்தியமூர்த்தி நகர், அண்ணா நகர், நேரு நகர், வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு, எஃப்எஃப் ரோடு, சின்ன கண்மாய் தெரு, தென்றல் நகர், மணிகண்டன் நகர், அகஸ்தியர் தெரு, அன்பு நகர், காளியம்மன் கோவில், அருப்புக்கோட்டை ரோடு, எல்கே துளசிராம் தெரு, மீனாட்சி நகர், கணபதி நகர், நல்லதம்பி தோப்பு, காவிரி தெருக்கள், செந்தமிழ் தெருக்கள், சவுடேஸ்வரி அம்மன் கோவில், தாமரை தெரு, வைகை தெரு, குருமஹால் ஓம் சக்தி நகர், பரமேஸ்வரி அம்மன் கோவில் தெரு, ஜெயபாரத் சிட்டி, வாசுகி தெரு, நந்தகோபாலன் தெரு, நேதாஜி தெரு, பாலமேடு மெயின் ரோட்டின் சொக்கலிங்க நகர், பெரியார் நகர், அசோக் நகர், ரயிலார் நகர், ஹவுசிங் போர்டு, புது விளாங்குடி, கூடல் நகர்.

0: ஆர்எம்எஸ் காலனி, சொக்கநாதபுரம், ராஜ்நகர், பாத்திமா கல்லூரி எதிர்புறம், பழைய விளாங்குடி, சக்தி நகர், துளசி வீதி, திண்டுக்கல் மெயின் ரோட், விஸ்வநாதபுர குடியிருப்பு, பறவை சந்தை, தினமணி நகர், கரிசல்குளம், அகில இந்திய வானொலி நிலையம், பாசிங்கபுரம், வாகைக்குளம், கோவில்பப்பாகுடி பிரிவு, லட்சுமிபுரம், இந்திரா நகர், கருப்புசாமி நகர், கிருபை நகர், ஆனந்த் நகர், மல்லிகை நகர். இந்த பகுதிகளில் இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின் தடை ஏற்படுகிறது.
1: தகவல் கேட்டோம். பாடல் கேட்கலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

அடுத்த நிகழ்ச்சியாக கேட்க போறோம் 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களா இசைக்க காத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம், தொடர்பு கொள்ளலாம். 25:30 மற்றும் 25:30 முன்னிணைப்போடு வரலாம். சிவகங்கை மாவட்ட நேர்கள் சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நமது மதுரை FM 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

ஜெயிப்ப இல்லனா தவிப்ப. சொல்ற கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்ட. இருப்பது ஒன் லைஃப்.

0: கேட்டு ரசித்தோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.
1: வடிவழகி கபிலன். விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அனல்மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட

₹5,80,000 மதிப்புடைய 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி. இப்ப இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: ஓவியத்துக்கு அழகு வண்ணம், இதயத்துக்கு அழகு எண்ணம் என்று கூறி இணைப்பில் நிறுவது காரைக்குடி சாமிநாதன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: பாடல்
0: வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: பாட்டு வேணுமா கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இணைப்பில் காத்துட்டு கூடிய நேயர்வர்க்க வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: பாடல்
0: கேட்டுருவோமா? நன்றி, இணைப்பில் வந்திருக்கு. பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சியுடைய அனைவருக்காகவும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் பெறும் புத்தமதி விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா 25, 30, 170 மற்றும் 25, 30, 171, 045 என்கிற முன்னிணைப்போடு வரலாம். சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதியவர் பாடல்களோட நம்ம கேட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இப்ப இனிப்பில் காத்திருக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: சகோதரருக்கு வணக்கம். சிவகங்கை அழகுடையார் தமிழ் செல்வன்.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
6: வேட்டக்கரம்
5: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும், நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: ஏட்டமணி 24 நிமிடத்தில் நம்ம கேட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டே இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கல்லூரி கலாட்டம், மதுரை காமராசர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சியாக விளம்பர காத்துட்டே இருக்கு கல்லூரி கலாட்டம் இன்று காலை 11:00 தொடர்ந்து 12:02 இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள், ஆள்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் 2026 முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளமர காத்திட்டு இருக்கு. சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணை சட்ட வழக்கறிஞர் மைக்கேல் ஜெபாஸ்டின் அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம். 25:30, 25:30, 171, 04, 5, 2 முன்னிணைப்போடு வரலாம். இப்ப என்ன பேர் காத்துட்டு இருக்க கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடில இருந்து சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: கனா படத்துல இருந்து ஒத்தை அடிப்பாதையில் என்ற பாடலை மீனா சித்ரா
0: அனைவருக்காகவே கொடுத்தெல்லாம் பாடல் வந்துட்டே இருக்கு. 8:25:37

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.1 MHz, சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மனம் பெருமைய புத்த மதிய பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தர்பட்டியில் இருந்து தவமணி அம்மா.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னைக்கு?
3: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? சிவகங்கை மாவட்ட நேர்கள் மன பெருமையா புத்தம் புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டே இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. சிவகங்கை மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 04 5 என்கிற முன்னிணைப்போடு வரலாம். சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கல்லூரி கலாட்டாவாக விளம்பர காத்திட்டிருக்க மதுரை காமராசர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாக விளம்பர காத்திட்டிருக்கு கல்லூரி கலாட்டாவாக இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகையில். அதனைத் தொடர்ந்து 12:02 இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் ஆழ்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் 2026 முன்னிட்டு சிறப்பு நேரலையாக வளமர காத்துட்டு இருக்கு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணை சட்ட வழக்கறிஞர் மைக்கேல் ஜெபாஸ்டின் அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம். 25 30 170 இது அறிமுக நேர்களுக்கு. 25 30 171 அனைத்து நேர்களும் பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
2: பாடல்
1: வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட வேணுமா கேட்டு வச்சிருக்கோம். மதுரை FM 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 8:50.
1: மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது, வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது, பாரு இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சான். கொஞ்சம் பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான்.

0: துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடு தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டியிருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சுருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டது. உடனே நடுத்தருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுகிட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 8:55.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால
1: சென்றேனே. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை

விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிய காலை வணக்கம் நீர்களே. மதுரை அம்பட்டு அழகிய மீனாட்சி அம்மனுடைய மண்ணினுடைய மக்களுக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு July 28, 2026 செவ்வாய்க்கிழமை காலை நீங்க வேலையை ரொம்ப சுறுசுறுப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நாள் முழுசா உங்களுக்கு ரொம்ப நேர்மறையாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைய எங்களோட வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த நாளுடைய முக்கியத்துவம் அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் சுவாரஸ்யமான தகவல் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு செம வைபான சாங் கேட்டு வந்துடலாமா? தூங்கா நகரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

பாட்டை கேட்டு செம்ம வைப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜூலை 28 உலகத்துல என்னென்ன சிறப்பு தினங்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதா இன்னைக்கு உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம். இயற்கையை நம்ம பாதுகாத்தா தான் இயற்கை நம்மை காக்கும். தண்ணீரை வீணாக்காமல் இருக்கிறது, அப்புறம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறது, வீட்டை சுற்றி மரம் வளர்க்கறது, இப்படி குட்டி குட்டி விஷயங்கள் மூலமாக கூட நாமளுமே இந்த பூமிக்கு பெரிய உதவி செய்ய முடியும். இன்னைக்கு கூட நம்ம ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 காலை 10:30 பார்த்தீங்கன்னா அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் கூட இயற்கையை காப்போம் வாழ்வை வளவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் இருக்குது. இன்னைக்கு பங்கேற்கிறாங்க மதுரை அமெரிக்கன் கல்லூரியுடைய தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ், கூட உடன் உரையாடுறவர் ஏ விக்னேஷ். அடுத்து இன்னைக்கு உலக ஹெப்படைட்டிஸ் தினம், அதாவது கல்லீரல் ஆரோக்கியத்தை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுது. ஆரோக்கியமே மகாபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க மக்களே. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்குறோம் அப்படின்னா 1914 உலக வரலாற்றையே மாற்றிய முதல் உலக போர் இதே ஜூலை 28 தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்குச்சு. இந்த தகவலோட அடுத்து ஒரு சூப்பரான பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலேருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்த ஒரு நடப்பு நிகழ்வு கேட்டலாம். விளையாட்டு ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு சமமான செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நம்ம இந்தியாவினுடைய பழுதூக்கல் நாயகி மீராபாய் சானு மகளிர் 48 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று அஸ்திக்கிருக்காங்க. அதே போல் தொடர்ந்து 3வது முறையாக காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்று வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி பழுதூக்கலில் வெள்ளிப்பதக்கம் வென்று நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அதாவது ஸ்குவாஷ் போட்டியில் கூட இந்தியாவினுடைய புதிய வரலாறு ஒன்று பேசப்படுது. என்ன அப்படின்னா, உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய இளம் வீராங்கனை அனாகத் சிங் ஒரு புதிய சரித்திர சாதனை எழுதியிருக்கிறாங்க. நம்ம இந்திய நாட்டினுடைய விளையாட்டு பங்களிப்பு உலக மேடைகளில் வேற லெவலில் உயர்ந்துட்டே போகுது. அப்படியே உங்கள் வைபையும் அப்படியே உயர ஏற்றுறதுக்காக சுல்லான் படத்துலேருந்து அடுத்த ஒரு பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் காலை 9:23. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து காஃபி டெய்லி அதிகமாக குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த நேர்களுக்காகவே ஒரு சூப்பரான சுட சுட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காலையில் எழுந்ததுமே சுட சுட ஒரு கப்பு காஃபி குடித்தாதான் பலருக்கு நாளே தொடங்குங்க. ஆனால் உலகத்தில் முதன் முதலாக காஃபி கண்டுபிடிக்கப்பட்டது மனிதர்களால் கிடையாதான். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இத்தியோப்பியாவில் இருந்த ஆடு மேய்ப்பர்கள் தான் தங்கள் ஆடுகள் ஒரு சிவப்பு நிற பழத்தை சாப்பிட்றத பார்த்துருக்குறாங்க. வழக்கத்தை விட அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்திருக்கு, துள்ளி குதிச்சதையும் பார்த்துருக்குறாங்க. அந்த பழத்தை அதாவது காஃபி கொட்டையை ஆய்வு செய்து காஃபியை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். என்ன மக்களே, ஆட்டோட சுறுசுறுப்புக்கு இதுதான் காரணம் அப்படி தெரிஞ்சிட்டீங்களா? அப்ப நம்ம சுறுசுறுப்பையும் உண்டாக்குறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

நேரம் காலை 9:31 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் எழுந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ட்ரைட்டம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்திய அரசால பழங்குடியின மக்களுடைய சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. இதுல மிக முக்கியமா PM ஜன்மன் மற்றும் வந்தன் விகாஸ் யோஜனா, இந்த திட்டங்கள்லாம் முன்னணியில இருக்குதுங்க. பிரதமருடைய

பழங்குடியினர் நியாய மகா அபியான் மிகவும் பின்தங்கிய பழங்குடியின பிரிவினருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நலிவடைந்த பழங்குடி குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளை முழுமையாக வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். நிரந்தர காங்கிரீட் வீடுகள் கட்டுறதுக்கு நிதி உதவி, அப்புறம் குடிநீர் இணைப்பு, மின்சாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள், இதெல்லாமே அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தரதும் தான் இதோடைய முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லைங்க, பழங்குடியின கிராமங்களுக்கு தாரச்சாலை, மொபைல் டவர் இணைப்பு மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்கள் இவையெல்லாம் ஏற்படுத்துறது, மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தங்கி படிக்க வசதியாக மாணவர் விடுதிகள் அமைத்தல், இதெல்லாமே இதனுடைய மிக முக்கியமான இது. பிஎம் வன்பந்து கல்யாண் யோஜனா, அதாவது பழங்குடியின சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் அவருடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. மத்திய அல்லது மாநில அரசால் பட்டியலிடப்பட்ட பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இவங்க இருக்கணும். மேலும் இதனுடைய ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது, இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பழங்குடியின சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, குடும்ப அட்டை மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள். இந்த திட்டங்கள்லாம் எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் ஊராட்சி மன்றங்கள், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்கள் அல்லது மைஸ்கீம் போர்ட்டலில் கூட நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த தகவலோடு இணைந்திருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

0: under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேரம் காலை 9:40 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்கலாம். இன்னைக்கு விண்வெளி துறையில ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேக்குறீங்களா? ஏன்னா 1958 அமெரிக்க நாடாளுமன்றத்துல தேசிய விண்வெளி சட்டம் நிறைவேற்றப்பட்டு உலக புகழ்பெற்ற நாசா அமைப்பு உருவாக அடித்தளம் அமைக்கப்பட்ட நாள் இன்னைக்குதான். அப்புறம் ஒரு ஜாலியான டிட்பிட் கேட்கலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு எப்படி பாருங்க, நம்ம ஊர் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் போனோம்னா என்ன செய்வோம், ஒரு ஜிகர்தண்டா வாங்கி குடிப்போம், ஜில்லுன்னு சந்தோஷமா இருப்போம். அதே போலதான் உலகத்துல அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நாடு எது தெரியுமா? நியூசிலாந்து. அந்த நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு சராசரியா 28 லிட்டர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா. நம்ம ஊருக்கு ஜிகர்தண்டா, அவங்க ஊருக்கு ஐஸ்கிரீம் போல. சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வரலாம் பாண்டவர் பூமி திரைப்படத்துல இருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் காலை 9:46, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் எதிர்க்கும் இந்த நிகழ்ச்சி ட்ரை டு பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இரும்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். எஸ், அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம வீட்டில் வரிசையாக போயிட்டே இருக்கும், இரும்புகளை பார்த்துருப்போம், அதுவும் ஓய்வு எடுக்காமல் ஒழிச்சிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இரும்புகளும் தூங்குங்க. ஒரு நாளைக்கு எறும்பு சராசரியாக 250 முறை குட்டி தூக்கமாக போட்டுருமா. ஆனால் ஒரு குட்டி தூக்கத்தோட நேரம் வெறும் 1 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் இருக்குமா. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் தூங்கிடுமாங்க. இந்த தகவலோட ஒரு சூப்பரான ஒரு பாடல் குட்டி திரைப்படத்துலேருந்து இது உங்களுக்காக.

0: சென்னையில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டி பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு நம்ம பண்பலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் கேட்கலாம். இன்னைக்கு 10:02 பார்த்தீங்கன்னா விருப்ப கானங்கள், விருந்தின விருப்பமாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க ஹரிணி. அதனைத் தொடர்ந்து 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, இயற்கையை காப்போம் வாழ்வை வளமாக்குவோம், உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க. மதுரை அமெரிக்கன் கல்லூரியுடைய தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி தம்பிராஜ் அவர்கள் உடன் உரையாடுறாங்க ஏ விக்னேஷ். அதே போல இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு பதிலாக இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வளமுறை இருக்குது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு செண்பகவள்ளி, முத்துக்கருப்பன், ஹரணி எல்லாமே ரொம்ப காத்திருக்காங்க நமக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வழங்குறதுக்காக. 12:02 பார்த்தீங்கன்னா இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள், ஆட்கடுதலுக்கு எதிரான உலக தினம் இன்னைக்கு 2026 முன்னிட்டு சிறப்பு நேரலை இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் பா மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நேர்களே, உங்களுக்கு இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் குறித்த டவுட்ஸ் இருக்குன்னா நீங்களுமே இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். பங்கேற்க வேண்டிய எண்கள் 0452-2530-170 மற்றும் 2530-171 என்ற எண்களில். அதனைத் தொடர்ந்து காலத்தால் என்றும் அழியாத காவிய கானங்கள் இன்று மதியம் 1 வசந்த கானங்களாக கேட்கிறோம். இன்று மதியம் 2 தெம்மாங்கு பாடல்கள், 3:32 மெல்ல வரும் பாட்டு மனதேவரோடும் பாடல்களோடு, 4 ஆட்டக்களம், 5 மாலை தென்றல், இவையாவும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் பழனி திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்களால்

0: அரை காஞ்சிபுரம் பட்டு என்ன விலை?
1: நீ கட்டி

நேரம் போனதே தெரியல, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து அன்புணியர்களுக்கும் ஆகாஷவாணியின் இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு பிறந்த துன்பத்தை தீர்க்கும் வகை கூட ஆறுதலா பேசுறது கூட தானம் தான். பிறந்த துன்பத்தை தீர்க்கும் வகையில் ஆறுதலாக பேசுவது கூட தானம் தான் என்ற அழகிய வரிகள் பாரதியாருடைய வரிகள் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நான் பிரகாஷ்ராஜ். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் இசையோடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15 கோடியே 89 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து

கருத்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வர் யாதவ், பிந்தியாராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நேற்றைய தொடர்ச்சியான நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நம்ம இசைக்கலைஞர் ஹரிணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க கிட்ட. நேற்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுல சொல்லியிருந்தாங்க, காற்றின் மொழி பாடலை பத்தியான நிறைய விடயங்களை நமக்கு தந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்க பாடி மெய் சிலர்த்த ஒரு அப்பா சான்சைல பயங்கரமான ஒரு அமேசிங் அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: ஒரு முறை வந்து படையப்பா படத்துல இருந்து மின்சார கண்ணா ஏஆர் ரஹ்மான் சார் உடைய நித்ய ஸ்ரீராம் அப்புறம் ஸ்ரீனிவாஸ் சார் இவங்க எல்லாம் பாடிப்பாங்க. ரொம்ப ஒரு கிளாசிக்கல் பேஸ்ட் சாங். எனக்கு வந்து அந்த கர்நாடக இசை வந்து கர்நாடக இசையா பாடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அது வந்து ஒரு சினிமா சாங்கா வந்து அது அதோட ஒரு திளைப்பு இருக்கக்கூடிய சாங்ல வந்து எனக்கு அது வந்து கஷ்டம். நான் பாடுறது வந்து கஷ்டப்படுவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த தப்பும் விட்டுறக்கூடாது, பர்ஃபெக்டா பாடணும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து தப்பே விடக்கூடாதுன்னு நினைக்கிறதுதான். அதெல்லாம் ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான், நம்மளே கத்துக்கிறது தான், ஒவ்வொரு தவறுகள் மூலமா கத்துக்கிறது. அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப என்னோட டைம் அண்ட் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து கத்துக்கிட்ட பாட்டுதான் மின்சார கண்ணா. அந்த சாங் நான் பாடும்போது நான் அதாவது அந்த தவறுகள் இருந்தது, கண்டிப்பா இருந்தது தவறுகள். நான் அத பொருட்படுத்தாம ஓகே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நானே வந்து மெய்சில் எடுத்து போயிட்டேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, நான் பாடினது. ஆனா எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு கலைஞருக்கு வந்து எதுவுமே அவங்க பண்ணது பிடிக்காது, பட் நீங்க கேக்குறனால நான் சொல்லியிருக்கேன்.
2: பரவாயில்ல, அதாவது சில விஷயங்களை சில நேரங்கள்ல நாம உணர்வோம் இல்லைங்களா?
3: ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரிதான்.
2: சரி, இந்த தருணத்துல ஒரு பாடல் சொல்லுவாங்களேன்.
3: இந்த பாடலுமே வந்து வித்யாசாகர் சாருடைய இசையில வந்த ஒரு பாடல் தான், நான் மொழி அறிந்தேன் கண்டேன் காதலை. இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் எனக்கு பொதுவாவே இந்த பேத்தோஸ் சோகமா இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மேபி நான் வந்து அது ரொம்ப பர்சனலான ஒரு ஃபீலிங். பாடலுடைய ராகத்தை ரசிப்பேன், பாடலுடைய அந்த வரிகளை ரசிப்பேன். அதனால எனக்கு எல்லா சாங்குமே ஒரே மாதிரிதான். அது என்னோட ஹார்ட்ட டச் பண்ணும். எவ்வளவு தடவை கேட்டாலும் அந்த ஒரு சலிப்பே இருக்காது. வாவ், என்னடா என்னடா இது, இவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒன்னொன்னு கண்டுபிடிப்பேன். அந்த மாதிரி ஒரு சாங் தான் வந்து நான் முடியாது.
2: ரொம்ப சிறப்பா தொடர்ந்து நாம பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இன்னைக்கு விருந்தின விருப்பம் நிகழ்ச்சியில இசை கலைஞர் ஹரிணி அவங்க கிட்டதான் நாம பேசிட்டு இருக்கோம். நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம நேயர்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன்.
1: எங்க வீட்டுல நான் இருக்கேன், அப்புறம் எங்க அம்மா அப்பா அண்ட் எங்க அண்ணன் இருக்காங்க. ஐடில ஒர்க் பண்றாரு. அப்பா வந்து அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ மியூசிக் பண்றேன். அதாவது என்னைய வந்து மியூசிக்குள்ள எப்பவுமே என்ன இன்ஸ்பயர் பண்ற ஒரு பர்சன் வந்து என்னோட அண்ணன். எனக்கு நான் இன்னைக்குமே நான் வந்து திங்க் பண்ணுவேன், ஏன் அவன்

0: மியூசிக் கத்துக்கல அப்படின்னு. ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப அழகா பாடுவான். அதாவது எப்பவுமே நம்மளோட லைஃப்ல வந்து இது ஒரு சைக்கிள் தான், ஒரு வட்டமாவே போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம், ஒரு பாயிண்ட்ல என்னடா இது நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு தோணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல மேபி நம்ம வந்து இதுக்கெல்லாம் சரியாக மாட்டோம் போல இருக்கே அப்படின்னு நம்ம வந்து டவுன் ஆகி நிற்கும் போது லைஃப்ல அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். அதாவது நம்ம இது இன்னும் பண்ணணும், இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே நான் அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது எங்க அண்ணன் கிட்ட பேசினேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் ஆஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் இந்த விஷயத்த நான் பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பர்சன், ஒரு ஆள் வந்து என்னுடைய அண்ணன் தான் எனக்கு. நான் அதே மாதிரி அம்மா, அம்மாவை பத்தி சொல்லவே வேணாம். சின்ன பிள்ளைல இருந்து என்ன மியூசிக் கிளாஸ்ல இருந்து இப்போ ரீசெண்டா ஷோஸ் போறேன், அந்த ஷோஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் என்ன எந்த ஒரு சங்கடமோ இல்ல ஒரு அலைச்சலோ பார்க்காம என்ன கூட்டிட்டு போறது வந்து என் அம்மா தான். அண்ட் என் அப்பா ஹீஸ் ஆல்சோ வெரி ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு பர்சனலா. ஏன்னா நான் வந்து ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன், ரொம்ப குழுந்து வச்ச மாதிரி ஃபீல் பண்றேன் என் ஃபேமிலி கிடைச்சதுக்கு. ஆமா,
1: கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைவு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு நிறைவை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிதானே? ஆமா, இந்த சந்தோஷத்துல எல்லாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் சேர்த்து ஒரு பாட்டு கேக்குறோமே.
0: உருகுதே மருகுதே அப்படின்னு ஒரு சாங், ரொம்ப ஒரு அழகான சாங் அது. ஏன்னா அந்த பாட்டு அதோட ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு ஜாய்ஃபுல்லான சாங்.
1: பாடல் கேட்டு மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: இல்லத்துல என்னைக்கும் நம்மள மூழ்க செய்து கொண்டிருப்பதா நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அப்படிப்பட்ட இசை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆகாஷ்வாணியில இன்றைக்கு இசை கலைஞரான ஹரிணி உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கோம் விருந்தர் விருப்பம் நிகழ்ச்சியில. இப்போ உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கஷ்டமா ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தோணிருக்கு. ஏன்னா இந்த பாடலுக்கு முன்னாடி சொன்னீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி ரொம்ப ரொம்ப சூப்பரான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே. எங்கேயாவது இருக்குல்ல பா இது வேண்டாம்ப்பா இது அடுத்த முறை பாத்துக்கலாமே அப்படின்னு எங்கேயாவது அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல அண்ணாவோ சொல்லியிருக்காங்களா?
1: அதாவது அம்மாவும் அண்ணாவும் என்னைக்கும் அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. பட் அப்பா வந்து நான் ஏன்னா நான் கான்ஸ்டன்டா நான் வந்து என்னையவே மறந்துடுவேன். இந்த பிராக்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் வந்து என்னையவே தொலைச்சிருவேன். அது யூஸ்வலாவே இருக்கிறதா ஆர்டிஸ்டுக்கு
0: இருக்கிறதான்.
1: அந்த மாதிரி டைம்ல எங்க அப்பாக்கு கொஞ்சம் வரி அதிகமாகும். என்னடா இது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா இப்படி கேர் பண்ணவே மாட்டாளே அவ்வளவே அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு உண்மையை சொல்ல போனா இந்த ஃபீல்ட் வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபீல்டு தான். இதுல வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் எங்க அப்பாக்கு என்னன்னா உனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ முடியுமே நீ ஏன் இப்படி ஏன் வந்து ரிஸ்க் எடுக்கணும் பாக்குற அப்படின்னு அவர் திங்க் பண்ணுவாரு. பட் எல்லாமே அதான் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேல இருக்க அக்கறையில சொல்றது தான். பட் நான் அதுக்கப்புறம் எங்க அப்பா உட்கார வச்சு நான் வந்து சொல்லிடுவேன் அப்பா இதுதான் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்ல இதுல அப்படின்னு நான் பேசி புரிய வச்சிருவேன். அவரும் அத ஏத்துப்பாரு ரிலக்டன்டா அதாவது சொன்னேனே அப்படின்னு சொல்லி ஏத்துப்பாரு. அது எல்லாமே அது வந்து ஒரு நம்ம மேல இருக்க ஒரு அதீத பாசத்தினால வர்றதுதான். அது நான் ஒரு இதா எடுத்துக்கிறது இல்ல வெறுப்பாவோ இல்ல அவங்களுக்கு வந்து நான் பர்சியூ பண்றது பிடிக்கல அப்படின்னு அப்படி நான் எடுத்துக்கிறது இல்ல. அது எல்லாம் ஒரு பயத்தினால வர்றது.
0: அதாவது பெண் குழந்தையா இருக்கிற உங்களுக்கு அப்பாவோட சப்போர்ட் எப்பவுமே ஒரு ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் தான் இப்ப நீங்க சொல்றதுல தெரிஞ்சுச்சு. சரி இந்த நேரத்துல ஒரு பாடல் கேட்டுருவோமே நம்ம.
1: இந்த நேரத்துல நான் சொல்ல போற பாடல் வந்து அதாவது ஹிந்துஸ்தானி மியூசிக்கல் உலகத்துடைய சக்கரவர்த்தி அஜய் சக்கரபோர்த்தி. ஏன்னா மைல் ஸ்டோன் பதிச்ச ஒரு சிங்கர் ஹிந்துஸ்தானி மியூசிக்கல் ஜேர்னில அவரு பாடின

0: ஹேராம் படத்துல இளையராஜா சாருக்காக பாடியிருப்பாரு. அவ்வளோ ஒரு நுணுக்கங்கள், அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு எல்லாமே. அந்த பாடல இல்லாததுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட், ஒரு மியூசிக் லவர் அந்த பாட்டை எடுத்து கேட்டா அவங்க வந்து அடுத்த ஒரு 6-7 மாசத்துக்கு அதே தான் கேட்பாங்க சலிச்சு போற வரைக்கும். எனக்கு சலிச்சது இல்ல, அதனாலதான் நான் இதை வந்து இங்க ஷேர் பண்ணேன். இசை தொடர்ந்துதம்மா அப்படின்ற ஒரு பாடல், ஹேராம் அப்படின்ற படத்துல இருந்து.
1: பாடலை பத்தி சொல்லும் போதே எங்களுக்கு புரியுது நீங்க எந்த அளவுக்கு அந்த பாடலோட இணைந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாடலை கேட்டுடலாம் வாங்க.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் நிறைய விஷயங்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க, கத்துக்க வைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா நீங்க சொன்னாதான் அது சரியாகவும் இருக்கும், ஏன்னா நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க.
1: அது ஒரு ரொட்டீனா அந்த நிறைய விஷயங்களை கத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஏன்னா கான்சென்ட்ரேஷன் நிறைய விஷயத்துக்கு வந்து உதவும். பட் அத வந்து அது நேச்சுரலா சஸ்டெயின் ஆகணும். அது சஸ்டெயின் ஆகல அப்படின்னா அது உங்களுடையது இல்ல. ஏன்னா என்ன கேட்டா நான் சின்ன பிள்ளையில சரசர சாரக்காற்று பாடல சும்மா ஒரு டிவில ஓடிட்டு இருக்கும் போது பாடினேதான். அதனால எங்க அம்மா போய் சேர்த்து விட்டாங்க. அப்ப அந்த 4 வயசு பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா அது 4 வயசுல இருந்து என்னைய போர்ஸ் பண்ணிதான் கிளாஸ் அனுப்பிச்சாங்க. அது எல்லாமே இருந்தது. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அது எல்லாமே எவென்ச்சுவலி அந்த போர்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு ஒரு பாசமாவும் காதலாவும் ஆயிடுச்சு அந்த கலை மீது. அதனாலதான் அது வந்து இவ்வளவு வருஷம் வந்து சஸ்டெயின் ஆகி வந்திருக்கு. என்னால அது என் வாழ்க்கையில இருந்து விளக்க முடியாத ஒரு பாயிண்ட்க்கு வந்துருச்சு. அதனால நீங்களே நேச்சுரலா சஸ்டெயின் பண்ணாம அது உங்க கூட இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட தான், உங்களோட மட்டும்தான். அதை நீங்க வந்து லைஃப் ஃபுல்லா பர்சீவ் பண்ணலாம், அது தப்பு இல்ல. அதுக்கு பேரு தான் ரியாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாஜ்னா தினம் காலையில ஏஞ்சி அதையே பண்றது ஒரு ஃபுல் டே. ஃபுல் டே முடியலனாலும் ஒரு 2 hours நம்ம கிளாஸ் போற டைம்ல பண்றோம்ல, அந்த மாதிரி அது உங்களுக்கு எவ்வளவு நாள் வருதோ எவ்வளவு நாள் கழிச்சு வருதோ அது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது கண்டிப்பா நீங்க எதுவும் செய்ய தேவையில்ல, அதுவே உங்க கூட வந்துடும். சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. நீங்க வந்து எல்லாத்தையும் கடவுள் கையில விட்டுட்டு ஜாலியா பண்ணுங்க, இதை பண்ணுங்க.
0: நிறைய பேரண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய யதார்த்தமான நம்ம குழந்தையோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புகுத்துறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆன்சர் இதுதான். ஆமா மேர்களே, கட்டாயம் நாம ஒவ்வொருத்தரும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வளர்ந்துகிட்டு இருக்கவங்க கிட்ட கேட்டாதான் அவங்களோட அந்த ரியாலிட்டியை கொண்டு வந்து நம்ம குழந்தைகிட்ட சொல்ல முடியும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலையத்துக்கு இப்படி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இசை கலைஞர் அழைச்சிட்டு வந்து விருந்தினத்துவம் நிகழ்ச்சியில பேச வச்சிருக்கோம். ஸோ அவங்களோட பிஸி ஷெடியூல்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிலையத்துக்கு வந்து நேர்களுக்கு இவ்வளவு விஷயங்களை நீங்க சொன்னதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: உங்க ஷோல வந்து கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் படணும். தேங்க்யூ.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இயற்கையை காப்போம், வாழ்வை வளமாக்குவோம். உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கின்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
3: வணக்கம் நேயர்களே, இந்த பூமியானது அனைத்து உயிர்களுக்கும் தாய்மடி. இந்த தாயை நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பதுதானே சாலச் சிறந்தது. ஆனால் நாம் இப்போது என்ன செய்து வைத்திருக்கிறோம்? அளவுக்கு அதிகமான

0: பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து இந்த தாயை மெல்ல மெல்ல உயிரிழக்கச் செய்து கொண்டிருக்கின்றோம். இது சரியா? இது மட்டுமா? இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தி வளம் இழக்கச் செய்கின்றோம். காடுகளை அழித்து நாம் இருப்பிடத்தை பெரிதாக்கிக் கொள்கிறோம். இதனால் நாம் மட்டுமல்ல, இந்த இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வகை உயிரினங்களும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. ஆக இந்த இயற்கையை எப்படி பாதுகாப்பது? உலக இயற்கை பாதுகாப்பு தினமான ஜூலை 28 இன்று இதற்கு ஒரு தீர்வு காண நாம் முயற்சிக்க வேண்டும். தனி மனிதன் இந்த இயற்கையை எவ்வாறு பாதுகாப்பது? இயற்கை பாதுகாப்பிற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விடையளிக்க காத்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இயற்கை பாதுகாப்பு தினமான இன்று முதல் கேள்வியா, இயற்கை பாதுகாப்பு அப்படின்னா என்ன சார்?
1: இயற்கை என்பது மனிதனுடைய வாழ்வின் அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் வாழக்கூடிய வாழ்விடத்தை இயற்கையிலிருந்தான் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்மளுக்கு தேவையான சுவாசிக்கும் காற்று இயற்கையினிடமிருந்து தான் கிடைக்கிறது, குடிக்கும் நீர் கிடைக்கிறது, உண்ணும் உணவு கிடைக்கிறது. இப்படி நம்மளுக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது. ஆனால் நம்ம இந்த இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு இயற்கையை நம்ம பாதுகாக்காமல் அழிப்பதற்கான முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டு இருக்கிறோம். இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து மலைகள்லேருந்து கிடைக்கக்கூடியது, ஆறுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய, கடல்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது, தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி விலங்குகளிடமிருந்து கிடைக்கக்கூடியது, நுண்ணுயிர்களிலிருந்து கிடைக்கக்கூடியது, ஆக அனைத்தும் இயற்கை சார்ந்த சூழலை உருவாக்குகின்றன. அவைகளிடமிருந்து தான் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயற்கை வளங்களையும் உயிரின பன்முகத்தன்மையையும் சூழலினுடைய சமநிலையையும் பாதுகாத்து அவற்றை நிலையான முறையில் பயன்படுத்துவதை மறந்து அதிகமாக பயன்படுத்தி தற்போதைய தலைமுறையின் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வது அப்படிங்கிறத நினைப்போடு மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருங்கால சந்ததியினுடைய தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் செயல்படுவதே இன்றைய நாளில் நாம் இயற்கையை பாதுகாப்பதின் அவசியத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்கிறது.
0: ஜூலை 28 உலக இயற்கை பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கிறோம். ஏன் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: மனித வாழ்க்கை, உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மைக்கு இயற்கை வளங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை உணர்த்துவதற்காக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதன் ஒரு பகுதியாகவே வாழ்கிறான். ஆனால் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அளவுக்கு மீறி பயன்படுத்தி வருவதால் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளன. இந்த நிலையை மாற்றி இயற்கையின் மதிப்பை உணர்வதற்காகவே இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இப்போ நம்ம ஜூலை 28 அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு தொடக்கம் எந்த ஆண்டிலிருந்து ஆரம்பமானது?
1: இதற்குன்னு வந்துட்டு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் இல்லை. ஆனால் 1972 ஒரு ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸில் சுற்றுச்சூழல் மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்துட்டு முதல் முதலாக வந்துட்டு இதை வந்து பின்பற்ற தொடங்கினாங்க. அந்த கான்ஃபரன்ஸை தொடர்ந்து 1977 இந்த நாள் வந்து அந்த 77 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இதை குறித்து இல்லை. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் உலகளாவிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நாளாக பல நாடுகளில் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட சர்வதேச அமைப்பால் அறிவிக்கப்பட்ட நாளும் அல்ல. என்றாலும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பை வலியுறுத்துவதும் உலகளாவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது என்று தான் குறிப்பிட முடியும்.
0: இயற்கை பாதுகாப்பு ரொம்ப அத்தியாவசிய தேவை, அது எல்லாருக்கும் இப்போ தெரியுது. ஆனால் அதை விட இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
1: மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. நம்மளுக்கு தேவையான காற்று, நீர், மண், காடுகள், தாவரங்கள், விலங்குகள் போன்ற அனைத்தும் மனிதனின் வாழ்விற்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இயற்கை பாதுகாப்பதுங்கிறது மனித குலத்தினுடைய முக்கிய கடமை. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்பது உயிர் வாழ்வதற்கு அவசியமாக இருக்கிறது. மனிதன் சுவாசிக்கணும் அப்படின்னா காற்று தேவைப்படுகிறது, குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீர் தேவைப்படுகிறது, உண்பதற்கு வந்து உணவு தேவைப்படுகிறது. ஆனால் அனைத்து எங்கிருந்தான் கிடைக்குது, இயற்கையிலிருந்து தான் கிடைக்கின்றன. இயற்கை இல்லாமல் மனுஷனால் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போ உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக உயிரின பன்முகத்தன்மையை வந்து பாதுகாக்கிறது. பூமியில் வாழும் தாவரங்களோ விலங்குகள், நுண்ணுயிர்கள் ஆகியவை சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுகின்றன. இயற்கை பாதுகாப்பு இவ்வுயிரினங்களின் அழிவை தடுக்கிறது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத மற்ற உயிரினங்கள் பாதுகாக்கின்றன, உயிரின பன்முகத்தன்மையையும் உருவாக்குகின்றன. ஆனால் நாம் தவறுவிட்டோம். மூன்றாவதாக காலநிலை மாற்றத்தை குறைக்கிறது. காலநிலை மாற்றம் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான வாகனங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம்.

0: அதுலேருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைட்ஸ், இது எல்லாமே இந்த வளிமண்டலத்தை தான் ஃபுல்லாக போய் ரீச் ஆகிடுது. அப்போது காடுகளுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, காடுகள் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும். அப்போ ஒரு இயற்கை என்பது வந்து நம்மளுக்கு நன்மையை தருகின்றன, காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. நீர் வளங்களை வந்துட்டு பாதுகாக்கிறது. நம்மளுக்கு வந்து இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்துட்டு இயற்கையை வந்துட்டு அந்த அளவுக்கு சேதப்படுத்தியிருக்கிறோம். அதனால் நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து நம்மளால் பெற முடியலை. காடுகள், மலைகள், ஈர நிலங்கள் ஆகியவை தான் மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை அதிகரிக்கின்றன. இயற்கை பாதுகாப்பு நீர் பற்றாக்குறையை தடுக்கவும் உதவுகிறது. ஐந்தாவதாக, இயற்கை பேரிடர்கள் அதனுடைய தாக்கத்தை குறைக்கவும் இதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு உதாரணமாக நம்ம சொன்னோம்னா மேங்க்ரோவ் காடுகள். அது மட்டுமல்ல, மேங்க்ரோவ் காடுகள் சுனாமி மற்றும் புயல்களினுடைய தாக்கத்தை வந்துட்டு குறைக்கின்றன. காடுகள் வந்துட்டு மண் அரிப்பையும் வெள்ளம் ஏற்படுவதையும் தடுக்கின்றன. இப்போ இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதற்கும் நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுகிறது. விவசாயம் தொழில், மீன்பிடித்தல் தொழில், வனவளம், சுற்றுலா போன்ற பல தொழில்கள் இயற்கை வளங்களை சார்ந்தே தான் உள்ளது. இயற்கை பாதுகாப்பு நிலையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிறது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பொறுப்பு. இயற்கை வளங்கள் நமக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு சொந்தமானதல்ல. ஏன்னா இயற்கை நம்மளை தேர்ந்தெடுக்கிறது, ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், அந்த இயற்கையை அழிக்கிறோம். வருங்கால சந்ததியினருக்கோ அந்த தலைமுறைக்கோ நாம் வந்து அதை வந்துட்டு என்ன பண்ணுறதில்லை, அதை விட்டு வைக்கலை. ஸோ வருங்கால தலைமுறைகளுக்கான சொத்துக்கள் என்று நம்ம நினைக்கணும். இது நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கிறணும். அப்போ இயற்கையை பாதுகாப்பது அப்படிங்கிறது நம்முடைய தார்மீக பொறுப்பாக இருக்கிறது. இயற்கையை பாதுகாப்பது அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை கூறியிருக்கிறார், நீரின்றி அமையாது உலகு. இந்த குறள் வந்து நீரினுடைய முக்கியத்துவத்தையும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது.
1: இந்த தண்ணீரை, அது ஒரு இயற்கையின் கொடை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை எந்த அளவுக்குலாம் நம்ம மனிதர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக்குறோம் சொல்லுங்களேன்.
0: இன்னைக்கு நம்ம நீர்நிலைகளை வந்துட்டு அதிகமாக மாசுபடுத்திவிட்டோம். ஏன்னா நீர்நிலைகள் வந்துட்டு ஓடக்கூடிய இடங்களில் வந்துட்டு நாம் வந்து கழிவுகளை போய் கொட்டுறது, தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் அதோடு தான் போய் சேருது. அது மட்டுமல்ல, நீர்நிலைகளில் கொண்டு போய் பிளாஸ்டிக் பொருட்களை போடுறது, பிளாஸ்டிக் பைகளை தூக்கி எறியிறது, இதுகெல்லாம் போய் நீரோடைய சுத்தமான தன்மையை, அதனுடைய பியூரிட்டியை வந்து குறைச்சிருது. அப்போ இந்த நீர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான குடிநீராக கிடைப்பது மட்டுமல்ல, அந்த நிலையும் மாறிவிடுகிறது. அது மட்டும் விவசாயத்துக்கு நீர் பயன்படுத்தணும், ஆனால் அதுவும் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கும் கிடைப்பதில்லை, மக்களுக்கும் கிடைப்பதில்லை. அப்போது நீர்நிலைகளை வந்துட்டு ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க, ஒரு குளங்கள் வெட்டி நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க, ஏரிகள் இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய குட்டைகள் மூலமாக பாதுகாத்தாங்க. ஆனால் அதே இது நகரமயமாதலம் ஆகும் பொழுது நம்மளுடைய கழிவுகள், வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எல்லாம், தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீர்நிலைகளில் தான் போய் வந்து சேர்கின்றன. அப்படி நீரினுடைய ஒரு சுத்தமான தன்மை மாறி போய் நீரின் அசுத்த தன்மை ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான நீரானது மக்கள் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இல்லை அதை வந்து பருகும் பொழுது, அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், அது வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்கினங்களுக்கும் அதே தான் ஏற்படுகின்றன. விலங்கினங்களுக்கும் அந்த நீர் கிடைக்காமலும் போகுது, அதனுடைய அதற்கு தேவையான குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படுகின்றன. இந்த நீர்நிலைகளை எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் இந்த நீர்நிலைகளை வந்துட்டு இந்த கழிவுகள் போய் சேர்வதை தடுக்க முடியும், தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து நீர்நிலைகளை போய் அடையாமல் தடுத்து நிறுத்த முடியும். அரசாங்கம் மட்டும் நினைச்சால் மட்டும் போதாது, நம்மளும் அதை உணர்ந்து அந்த நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறோம், இயற்கையை நம்ம அந்த நீர்நிலைகளில் ஒன்றாக காணப்படக்கூடிய இந்த இயற்கை வளங்களில் நீர்நிலைகளும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நீர்நிலைகளை பாதுகாக்கலாம். அந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக வருங்கால சந்ததியினருக்கு நாம் வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டு போகலாம், சேமித்து வைத்து போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குதுயா.
1: இயற்கைக்கு எதிரான விஷயங்களில் மனிதர்கள் என்னென்ன ஈடுபடுறாங்கன்னா அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த நீரோடைய பாதிப்பு. அது அழகாக எடுத்து சொன்னீங்க, இது மட்டும்தான் நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக்குறோமா, வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இந்த இயற்கையை நம்ம வந்து பாழ்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்?
0: முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா காடு அழித்தல், டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மரங்களை அதிக அளவு வந்துட்டு காடுகள்லேருந்து நம்ம விட்டுறோம். அது மட்டுமல்ல, நகரமயமாக்கலை கொண்டு வந்துடுறோம், தொழிற்சாலைகள் உருவாகின்றன, சாலைகளை அமைக்கிறோம், வன விலங்குகளுடைய வாழ்விடங்களை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா அழிச்சிடறோம். இரண்டாவது, சுற்றுச்சூழலுடைய மாசுபாடு, காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, மண் மாசுபடுகிறது. மூன்றாவது, காலநிலை மாற்றம். இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம நிறையா உணர்ந்துக்கிட்டு இருக்கோம், புவி வெப்பம் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதனுடைய முறைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன, வறட்சி வருகின்றன, வெள்ளம்,

0: மற்றும் புயல்கள் இவைகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த காலநிலை மாற்றத்திற்கும் நம்மளுக்கு வந்து என்ன செய்கின்றனா, இயற்கை பாதுகாப்பு பண்ணாததுனால ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குகின்றன. உயிரினங்களுடைய வாழ்விடம் அளிக்கப்படுகின்றன. அரிய உயிரினங்கள் அழிவின் விளிம்பிற்கே தள்ளப்படுகின்றன. அதிகப்படியான இயற்கை வளங்களை வந்து சுரண்டது, நிலத்தடி நீரை அளவுக்கு மீறி பயன்படுத்துதல், கனிம வளங்கள் மற்றும் வன வளங்களை கட்டுப்பாடின்றி சுரண்டுதல், இயற்கை வளங்கள் வேகமாக குறைந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்நிய உயிரினங்களுடைய பரவல் அதிகமாகவும் காணப்படுகின்றன. வெளிநாட்டு தாவரங்கள் மற்றும் வெளிநாட்டு விலங்குகள் உள்ளூர் உயிரினங்களை வந்துட்டு பாதிக்கின்றன. இயற்கை சூழலினுடைய சமநிலையை குலைக்கிறது. மக்கள் தொகை அதிகரிப்பு, உணவு குடிநீர் மற்றும் நில தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்குது. இயற்கை வளங்களின் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது. சட்ட விரோத வேட்டை மற்றும் வன விலங்குகளுடைய வணிகம், யானை தந்தம், புலித்தோல் போன்றவற்றிற்காக விலங்குகள் வந்து வேட்டையாடப்படுகின்றன. பிளாஸ்டிக் உடைய மாசுபாடு, ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. கடல் உயிரினங்கள் மற்றும் பறக்கும் பறவைகள் இவைகள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழலுடைய விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றது. இயற்கை பாதுகாப்பினுடைய அவசியத்தை போதிய விழிப்புணர்வு இல்லாமையினால் நம்மளுடைய மக்களிடம் இதை வந்து நம்ம சேர்க்க முடியல. மனித செயல்பாடுகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் அதிகரிக்கின்றன. இந்த 10 காரணங்களும் நம்மளுடைய வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல்களை, இயற்கைக்கு எதிரான அச்சுறுத்தல்களை நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கின்றன.
1: அதே நேரத்தில் எல் நினோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. அந்த எல் நினோ அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இயற்கையை நாம் அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய இன்னும் பல விளைவுகள்லாம் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எல் நினோ அப்படிங்கிறது நம்மளுடைய பசிபிக் பெருங்கடல் பகுதியில், மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு நீர் வந்து வெப்பநிலை வந்து வழக்கத்தை விட அதிகரிக்கின்றது. ஒரு இயற்கை காலநிலை ஒரு நிகழ்வாக தான் இது கருதப்படுகிறது. எல் நினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கே நோக்கி வீசக்கூடிய காற்றானது சூடான நீரை வந்து மேற்கு பகுதிக்கு தள்ளுகின்றது. இந்த எல் நினோ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்றினுடைய, அது ஒரு வர்த்தக காற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்ரேட் வின்ஸ் அப்படிங்கிறாங்க, இது வந்துட்டு பலவீனம் அடைகிறது. சூடான கடல் நீர் வந்து கிழக்கு பகுதிக்கு நகர்கிறது. பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நீரின் வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது. இதனால் உலகளாவிய காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த எல் நினோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொன்னோம்னா, மழைப்பொழிவுகளோட மாற்றம் ஏற்படும். சில பகுதிகளில் அதிக மழை பெய்யும் மற்றும் வெள்ளம்லாம் ஏற்படலாம். சில பகுதிகளில் கடுமையான வறட்சி ஏற்படலாம். அது மட்டுமல்ல, இந்த எல் நினோவால் விவசாயம் பாதிக்கப்படலாம். ஏன்னா பயிர் விளைச்சல் குறைஞ்சிரும், உணவுப் பொருட்களுடைய விலை வந்து அதிகரிச்சிரும், மீன் வளங்கள் வந்து பாதிக்கப்படலாம். கடல் நீரினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால மீன்களுடைய இடமாற்றம் ஏற்படும், மீனவர்களுடைய வருமானம் குறையும். வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, வெப்ப அலைகள் அதிகரிக்கலாம். காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுத்தீ அபாயம் ஏற்படலாம். ஏன்னா வறட்சி காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. இந்தியாவில் எல் நினோ தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை வந்துட்டு பலவீனம் அடையலாம், மழை பொழிவு குறையலாம், நீர் பற்றாக்குறை மற்றும் விவசாய இழப்புகள் ஏற்படலாம். சில ஆண்டுகளில் அதிக வெப்பநிலை பதிவாகலாம். இந்த எல் நினோ மற்றும் இல்லை அதே மாதிரி லா நினோ அப்படின்னு ஒன்றும் இருக்குது. ஸோ பருவமழை வலுப்பெற வாய்ப்பு உள்ளது, சில பகுதிகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி உலகின் காலநிலையை வந்து எல் நினோ என்பது வந்து காலநிலை பெரிதும் பாதிக்கும் ஒரு இயற்கை நிகழ்வாக கருதப்படுகிறது. இதனால் மழைப்பொழிவு, விவசாயம், மீன்வளம், நீர்வளம் மற்றும் மனித வாழ்க்கை ஆகிய அனைத்திலும் இதன் தாக்கம் காணப்படுகிறது. இது வந்துட்டு எல் நினோங்கிறது ஒரு கடல் நிகழ்வு மட்டுமல்ல, அது உலக காலநிலை மாற்றும் சக்தி வாய்ந்த ஒரு இயற்கை நிகழ்வாக கருதப்படுகிறது. இயற்கை அழிவினுடைய விளைவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை ஆதாரமே இயற்கை தான். நம்ம இயற்கை வளங்களை அழிக்கும்போது அதன் தாக்கம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது. முதல் நம்ம சொல்கிற மாதிரி முதலாவது ஒன்று பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம், புவி வெப்பமடையும். காடுகள் அழிச்சிக்கிட்டே இருக்கும். காடுகள் அழிக்கப்படுவதால் வந்து வளிமண்டலத்தினுடைய கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்கிறது. இதனால் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயர்ந்து காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. மழைப்பொழிவு குறைஞ்சிரும். மழைப்பொழிவு குறைஞ்சிச்சின்னா நீர் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ காடுகள் மற்றும் நீர்நிலைகள்லாம் அழிக்கப்படுவதால் மழைப்பொழிவு வந்து குறைகிறது. நிலத்தடி நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல தாவரங்களுக்கும் தான், விலங்குகளுக்கும் தான். அப்போ உயிரினங்களுடைய அழிவுகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. பல தாவரங்கள், விலங்குகள் இவைகள்லாம் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து அழிவின் விளிம்பிற்கே தள்ளப்படுகின்றன. இதனால் உயிரின் பன்முகத்தன்மை குறைகிறது அப்படின்னு நான் முதலே சொன்னேன். உயிரினங்களுடைய அழிவுகள் வரலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் உற்பத்தி குறைஞ்சிரும். நீர் இல்லை அப்படின்னு சொன்னாலே விவசாய உற்பத்தி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ விவசாய உற்பத்தி குறையும் பொழுது அதனுடைய விலைவாசிகள் அதிகமாகும். நீர் பற்றாக்குறை காரணமாக விவசாய உற்பத்தி குறையுது, மழைப்பொழிவு மாற்றம் ஏற்படுகிறது, மண் வளம் குறைஞ்சிருது. அப்போ மனிதனுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இதனால் ஏற்படலாம். ஏன்னா காற்று மாசுபடுறது, நீர்

ஏற்படுறது, அதை உட்கொள்ளும் பொழுது சுவாச நோய்கள் வரலாம், இதய நோய்கள் வரலாம், மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியிலையும் இழப்புகள் ஏற்படலாம். ஏன்னா பல்வேறு துறைகள் இருக்கின்றன, விவசாயம், மீன்பிடித்தல், சுற்றுலா மற்றும் வனவளம், இந்த துறைகளில் கூட பொருளாதார இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லும்போது உணவு சங்கிலியிலும் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா ஒரு உயிரினத்திலிருந்து அந்த உயிரினத்தை வந்து சார்ந்து இன்னொரு உயிரினம் இருக்கும், இன்னொரு உயிரினத்தை சார்ந்து அடுத்த உயிரினம் இருக்கும். ஒவ்வொரு உயிரினங்களையும் இன்னொரு உயிரினம் சார்ந்து தான் வாழக்கூடியது இந்த உணவு சங்கிலி. அப்போ ஒரு உயிரினம் அழிஞ்சிச்சுன்னா அடுத்த அதனை சார்ந்துள்ள மற்ற உயிரினங்களும் அழிக்கப்படுகின்றன. இதனால் வந்துட்டு சுற்றுச்சூழலுடைய சமநிலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன. அப்போ அந்த சமநிலை எப்படி குறையுது அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்திற்கும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து எதிர்கால சந்ததியினரை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை அழிவு என்பது சுற்றுச்சூழலுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, அது மனித வாழ்வுக்கே அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கையை அழிச்சா மனிதன் அழிவான், இயற்கையை காத்தால் மனிதன் வாழ்வான் அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ பூமி நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து பெற்ற சொத்து, நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக பெற்ற செல்வம். எனவே இயற்கையை

0: அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து எதிர்கால சந்ததியினரை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை அழிவு என்பது சுற்றுச்சூழலுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, அது மனித வாழ்வுக்கே அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கையை அழிச்சா மனிதன் அழிவான், இயற்கையை காத்தால் மனிதன் வாழ்வான் அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ பூமி நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து பெற்ற சொத்து, நம் பிள்ளைகளிலிருந்து கடனாக பெற்ற செல்வம். எனவே இயற்கையை பாதுகாப்புங்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக காணப்படுகிறது.
1: அதாவது ஒன்றை தொட்டு ஒன்று சார்ந்து தான் இருக்குது, எதுவுமே தனித்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இயற்கையை பாதுகாத்தால் மட்டும்தான் நிலையான வளர்ச்சியை நாம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சுருக்கீங்க.

0: தமிழர்கள் இயற்கை பற்றிய பார்வை சொல்லுங்களேன்.
1: தமிழர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தா அவர்கள் இயற்கையை வெறும் வளமாக மட்டும் கருதவில்லை, தாய் தெய்வம் வாழ்க்கையின் ஆதாரம் என்று தான் போற்றியுள்ளனர். அதனால்தான் தமிழர் பண்பாடு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையாக திகழ்கிறது. சங்ககால இலக்கியங்களில் தமிழர்கள் இயற்கையை 5 நிலங்களாக பிரித்து வாழ்ந்தனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனப்படும் 5 வகை நிலங்கள் வெறும் புவியியல் பிரிவுகள் அல்ல. அவை அந்தந்த பகுதிகளின் தாவரங்கள், விலங்குகள், நீர்வளங்கள், தொழில்கள் மற்றும் பண்பாட்டை தான் பிரதிபலிக்கின்றன. குறிஞ்சி நிலம் மலைப்பகுதியை குறிக்கிறது. முல்லை காடுகளையும், மருதம் விவசாய நிலங்களையும், நெய்தல் கடற்கரையையும், பாலை வறண்ட நிலத்தையும் குறிக்கிறது. இந்த வகைப்பாடு தமிழர்கள் சுற்றுச்சூழல் அறிவில் எவ்வளவு முன்னேறியிருந்தனர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயற்கை பாதுகாப்பில் தமிழர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு நீர் மேலாண்மையாகும். கரிகால சோழன் கட்டிய கல்லணை உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன அணைகளில் ஒன்றாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அணை இன்றும் பயன்பாட்டில் இருப்பது தமிழர்களின் பொறியியல் திறமையையும் இயற்கை வள மேலாண்மையையும் எடுத்துரைக்கிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மழை நீரை சேமித்து வறட்சி காலங்களில் பயன்படுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இன்று நாம் பேசும் மழைநீர் சேகரிப்பு முறைகள்லாம் தமிழர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நடைமுறைப்படுத்தியுள்ளனர். அடுத்து காடுகளை பாதுகாப்பதில் தமிழர்களின் பங்களிப்பை பார்க்கலாம். கிராமங்களில் கோவில் காடுகள் அல்லது காவு காடுகள் உருவாக்கப்பட்டன. இவை புனிதமான இடங்களாக கருதப்பட்டதால் மரங்களை வெட்டுவதும் விலங்குகளை வேட்டையாடுவதும் தடை செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் பல அரிய தாவரங்களும் விலங்குகளும் பாதுகாக்கப்பட்டன. இன்று உலகம் முழுவதும் சாக்ரட் க்ரூவ்ஸ் என அழைக்கப்படும் புனித காடுகள். இந்த காடுகள் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் இயற்கை வங்கிகளாகவே கருதப்படுகின்றன. தமிழர்களின் இலக்கியங்களிலும் இயற்கைக்கு உயர்ந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் போன்ற நூல்கள் இயற்கையுடன் மனிதன் இணைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. தமிழ்நாடு பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இந்தியாவின் முதல் பறவைகள் சரணாலயமான வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டிலேயே அமைந்துள்ளது.

0: ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் இங்கு வந்து தங்குகின்றன. மேலும் முதுமலை, ஆனமலை, களக்காடு, முடந்துறை, சத்தியமங்கலம் போன்ற வனப்பகுதியில் யானைகள், புலிகள் மற்றும் பல அரிய உயிரினங்களின் வாழ்விடங்களாக உள்ளன. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் மேங்க்ரூவ் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிச்சாவரம் மற்றும் முத்துப்பேட்டை மேங்க்ரூவ் காடுகள் புயல்கள் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை பாதுகாக்கின்றன. இக்காடுகள் மீன்கள், நண்டுகள் மற்றும் பல கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க மையங்களாகவும் விளங்குகின்றன. இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு, காடழிப்பு, நீர் பற்றாக்குறை, கால்நிலை மாற்றம் போன்ற பல்வேறு சவால்களை உலகம் எதிர்கொள்கிறது. இந்த சூழலில் தமிழர்களின் பாரம்பரிய இயற்கை பாதுகாப்பு முறைகள் மீண்டும் முக்கியத்துவத்தை பெறுகின்றன.
1: அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்?
0: தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய சில முக்கிய அழிவு நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் பல அரிய மற்றும் அழிவு நிலை தாவரங்களின் வாழ்விடமாக உள்ளது. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரிய மற்றும் அச்சுறுத்தலுக்குள்ளான தாவர இனங்கள் நிறைய இருக்கின்றன. சிலவற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீலக்குறிஞ்சி. இந்த நீலக்குறிஞ்சி வந்து அழியும் தருவாயில் தான் இருக்கிறது. ஆனமலை பகுதியில் டெஸ்மோஸ் வைரடி ஃப்ளோரஸ் அப்படிங்கிறது அழியும் தருவாயில் தான் இருக்கிறது. இப்போ நம்மளுடைய மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை பகுதியில் வந்துட்டு அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா கடம்ப மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடம்ப மரமும் அழியும் தருவாயில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு 3-4 நம்பர்ஸ் தான் வந்துட்டு மதுரையிலே இருக்குது. இந்த கடம்ப மரம் இருந்ததை வந்துட்டு வச்சு தான் இந்த கடம்ப வனம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இப்போ உள்ளதும் பார்த்தீங்கன்னா அதுவும் அழியும் தருவாயில் இருக்கிறது.
1: இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு எந்த வகையில் ஏற்படுத்தலாம்? குறிப்பாக இளைஞர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதை சொல்லுங்களேன்.
0: நம்ம கல்யாண வீடுகளில் நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பளப்பை, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளை கொடுக்கலாம். இன்றைக்கு வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா கல்யாண வீடுகளில் வந்துட்டு ஒரு மரக்கன்றுகளை கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை பாதுகாப்பதற்கு வந்துட்டு ஒரு உந்துதலாக அமையலாம். அது மட்டுமல்ல, சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை பந்துகளை கொடுக்குறாங்க. இயற்கையை வந்துட்டு மீண்டுமாக பாதுகாப்பதின் அவசியத்தை நம்ம வந்து மக்களிடையே வந்து ஏற்படுத்தலாம். விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாக மக்களிடையே வந்துட்டு ஒரு இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை குறித்து பேசலாம். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங், ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமாக இயற்கை பாதுகாப்பின் விழிப்புணர்வை பற்றி பேசலாம். பள்ளி மாணவர்களிடையே அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தும் பொழுது அது வீடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மரக்கன்றுகளை நடுதல் அப்படிங்கிறது வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து அதே மாதிரி தன்னுடைய வீடுகளிலும் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றையாவது நடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்ட முடியும். பசுமை வளாகங்களை உருவாக்கலாம். நம்மை சுற்றி வந்து ஒரு பசுமையான வளாகங்களை உருவாக்கலாம். பிளாஸ்டிக் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நீர் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். சுற்றுச்சூழல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் கல்லூரி மாணவர்களை ஈடுபடுத்தலாம். அப்போது இந்த மாதிரியான செய்திகள் வந்து மக்களிடையும் சரி, இளைஞர்களிடையும் சரி, அது மட்டுமல்ல பள்ளி மாணவர்களுக்கிடையேவும் இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாகவும், துண்டு பிரச்சாரங்கள் மூலமாகவும், விளம்பர பலகைகள் மூலமாகவும் நாம் வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கலாம். அப்படி கொண்டு சேர்க்கும் பொழுது இயற்கையின் அழிவை நம்மளால் குறைஞ்சளவு நம்மளுடைய பங்குகள் வகிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் நாளைய உலகின் தலைவர்களாக நம்ம கருதுகிறோம். உலகத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இயற்கை பாதுகாப்பில் இளைஞர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அவர்களின் ஆற்றல், புதுமையான சிந்தனை மற்றும் சமூக அக்கறை இயற்கையை பாதுகாப்பதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் அதை பராமரித்தல். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதன் மூலமாக பசுமையை அதிகரிக்கலாம். பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக அமைப்புகள் மூலம் மர நடுகை போன்ற இயக்கங்களில் பங்கேற்கலாம். நீர் வளங்களை பாதுகாத்தல். நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஏரி, குளங்கள் மற்றும் ஆறுகளை சுத்தமாக வைத்தல் அப்படிங்கிறதே இளைஞர்கள் வந்து இதை முன்னெடுத்து நடத்தலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். துணிப்பை, உலோக அல்லது வந்து கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் மாசுபாடு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இளைஞர்களுடைய கையில் இருக்கிறது. அப்போது நம்மளுடைய கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பை எடுத்துகிட்டு போயிட்டோம், துணிப்பை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம குறைக்கலாம். அப்போது இளைஞர்கள் ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் அதை வந்து பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்பலாம். சமூக வலைதளங்கள் மூலமாகவும், கருத்தரங்குகள் மூலமாகவும் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இயற்கை பாதுகாப்பு பற்றிய தகவல்களை பகிரலாம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இதை குறித்து சில கருத்தரங்குகள், இதை குறித்து சில போட்டிகள் நடத்தலாம். அப்போது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்புவதற்கு ஒரு காரணமாக அமையலாம். இந்த உயிரின பன்முகத்தன்மை, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம். உயிரின பன்முகத்தன்மைங்கிறது பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இதெல்லாம் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் இளைஞர்கள் பங்கேற்கலாம்.

0: உள்ளூர் உயிரினங்களை பற்றிய அறிவை நல்லா வளர்த்து கொள்ளலாம். அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்னா, உள்ளூர் உயிரினங்களை பாதுகாக்க முடியும், அதன் அழிவை தடுக்கலாம், இன்வாசிவ் ஸ்பீசிஸ் உடைய பெருக்கத்தை நாம் குறைக்க முடியும். சுத்தமான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கும் இளைஞர்களுடைய பங்கு காணப்படுகிறது. பொது இடங்கள், கடற்கரைகள், பூங்காக்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்யும் இயக்கங்களில் பங்கேற்கலாம். இவங்க குப்பைகளை சரியான முறையில் பிரித்து அகற்றுதல், இதுவும் கூட இளைஞர்களுடைய பங்காக கருதப்படுகிறது. நிலையான வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றணும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்த்தல், இதுவும் இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குதல், பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல். இளைஞர்கள் வந்து நான் இயற்கையை நேசிப்பேன், நீர், மண், காற்று ஆகிய இயற்கை வளங்களை பாதுகாப்பேன், ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு மரமாவது நட்டு வளர்ப்பேன், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பேன், இயற்கை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பேன் என்று சொன்னாங்கன்னா, இதன் மூலமாக இளைஞர்களுடைய பங்கு முக்கிய பங்காக காணப்படும் என்று நான் நம்புகிறேன்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இயற்கை பாதுகாப்புனா என்ன, இந்த நாள் கொண்டாடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, இயற்கையை பாதுகாக்க நாம் தவறுனா ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த இயற்கையை பாதுகாக்க பொதுமக்கள்கிட்ட எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், இளைஞர்களின் பங்கு என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜூலை 28ஆம் நாளான இன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இயற்கை பாதுகாப்பு குறித்த பல தகவல்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: இதுவரை இயற்கையை காப்போம், வாழ்வை வளமாக்குவோம், உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள் உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியா ராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 11:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமே

0: 9. நேர்கள் கேட்கவிருப்பது கல்லூரி கலாட்டா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் ஆர்ஜே செண்பகவள்ளி, முத்துக்கருப்பன் மற்றும் ஹரிணி ஆகியோர். வாருங்கள் நேர்களே, மதுரை காமராசர் பல்கலைக்கழக வளாகத்திற்கு செல்வோம்.
1: வணக்கம் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கல்லூரி கலாட்டா. கல்லூரி அப்படின்னாலே பசுமையான நினைவுகளை நமக்கு சுமந்து வரும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் இளமையா இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட சேர்ந்து பழகி பழகி இளமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பசுமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி வந்து பசுமையான கண்ணுக்கே குளிர்ச்சியான அந்த மரங்கள் சூழ்ந்த மதுரைக்கு பல புகழ் இருந்தாலும், கல்வி கண் கண் திறந்த அற்புதமான கர்ம வீர காமராஜர் அவரோட பெயரில் இருக்கக்கூடிய 1966 அவரோட பெயர்ல உருவான காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்துதான் இன்னைக்கு சிறப்பான கல்லூரி கலாட்டா. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நாங்களாம் பேச ரெடியா இருக்கோம் அப்படின்னு ரொம்ப குதூகலமா என்ஜாயா இருக்காங்க. சரி, இன்னைக்கு என்ன சிறப்பு? இங்க வந்து நாங்க எங்க இருக்கோம் கரெக்டா அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்ல, முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆலமரம் விழுது அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து ஒரு எப்படி ஒரு தாயோட கருவறையில இருட்டா இருக்கும், ஆனா வெளியில வரும் பொழுது அந்த தாய் வந்து இந்த உலகத்தையே அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா, அது மாதிரி வகுப்பறை அப்படின்ற அந்த வகுப்பறைக்குள்ள இருந்து இந்த ஆசிரியர்கள் தான் சமூகம் அப்படின்றத வந்து வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான ஒரு இடம் இந்த வகுப்பறை. இந்த வகுப்பறை மாணவர்கள் என்ன சொல்ல காத்துட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ன சொல்ல காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்க நீங்களும் ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம முதல்ல பேசக்கூடியது சலீமா சாஜகா, நான் அவங்க பேசிடலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கோம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன், அதோட ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மாணவர்கள் இங்க கூடியிருக்காங்க. இந்த எம்ஏ ஜேஎன்சி கோர்ஸ் அப்படிங்கிறது 2 ஆண்டு கால கோர்ஸ், பிஏ ஜேஎன்சி வந்து 3 ஆண்டுகளுக்கா இருக்கு. இது ஒரு செமஸ்டர் பேட்டர்ன். ஆக்சுவலா எங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட ஜேஎன்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 1 வீக் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கம்பல்சரியா இருக்கும். இந்த பிராக்டிகல் செஷன் வந்து அந்த மாணவர்கள் அட்டன் பண்ணாதான் அவங்க அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த பிராக்டிகல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து நாங்க பிரஸ் அதுக்கெல்லாம் எப்படி எழுதணும், எப்படி ஒரு நியூஸ் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும், ரிப்போர்ட்டிங் எப்படி பண்றது, ரேடியோல வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் எப்படி பண்றது, பிலிம், சோசியல் மீடியா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்க எங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பல்வேறு தரப்புப்பட்ட மாணவர்கள், அதாவது டிகிரி முடிச்சுட்டோ இல்லைன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டோ வர்ற மாணவர்கள் மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த ஊடகத்துறையில பணியாற்றவர்களும் வந்து இங்க நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இந்த டிகிரி மூலமா பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: ரொம்ப அருமை மேம், ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம காசு சொல்லியிருக்கீங்க. இங்க மாணவர்கள் நாங்க கவிதை சொல்ல போறோம், நாங்க வந்து பாட்டு பாட போறோம், நாங்க வந்து நிறைய கதைகள் சொல்ல போறோம் அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம், ஏன்னா நேரம் நமக்கானது குறைவானது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் லக்ஷ்மண். நான் காமராஜ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி ஃபிலிம் அண்ட் மீடியா ஸ்டடிஸ் படிக்கிறேன். இப்போ நான் கவிதை சொல்றேன். என்னோட கவிதையின் தலைப்பு பேய் கவிதை. அடி அணங்கே, நான் உன்னை காதலித்ததற்காக, கட்டி அணைத்ததற்காக, ததும்ப ததும்ப முத்தமிட்டதற்காக, என்னை என் கவிதைகளோடு சேர்த்து எரித்தார்களே, அதை நீ அறிவாய்தானே. நான் இப்போது பேயாகி நிற்கிறேன். நீ என்னை கொலை செய்தவர்களின் கடவுளாகிவிட்டாய். உனக்காக குலசமிடுகிறார்கள் கொலைகாரர்கள். நான் ஒன்றுமே செய்ய போவதில்லை. பேய் கவிதையே, நம்மை கொன்றவர்களின் முன் நின்று ஒருமுறை எரிந்துவிட்டு மீண்டும் என்னிடம் வா. இன்னும் நாம் உயிருடன் இருப்பதை மட்டும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்.
1: அருமை கவிதை. அப்படியே முதல் கவிதையே நமக்கு வந்து ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குறது. கைத்தட்டு எல்லாமே அற்புதமா சொன்னாங்க. சரி, அடுத்து அடுத்து கவிதை சொல்ல காத்துட்டு இருக்காங்க.
4: வணக்கம், என்னோட பேர் அனீஷ். நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ஜெர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கவிதையின் தலைப்பு வந்து அவள் யாரோ தெரியவில்லை. கவிதை வந்து, அடிக்கடி கவிதை எழுதினால் சலித்து விடுகிறது, எப்போதாவது எழுதினால் மறந்து விடுகிறது. அப்படியெனில் உன்னை பார்க்கும் போதெல்லாம் கவிதை எழுதுவதை தவிர நான் என்ன செய்வது?
1: ஆச்சரியக்குறி, அருமை அருமை. அதாவது எதிர்காலத்தோட டைரக்டர், கவிஞர், மியூசிக் டைரக்டர் எல்லாரோட உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளவு அற்புதமா கவிதை சொன்னாங்க. இப்ப பாட்டு பாடுறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. கவிதை தானா? சரி, கவிதை சொல்லுங்க.
5: என்னோட பேர் வந்து அருள் முராயிசா, இங்க மதுரை காமராஜர்

0: யூனிவர்சிட்டியில வந்து எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கவிதை சொல்றேன். காதலி உன் கண் அசைவில் காதலனாக்கி விடு என்னை, இல்லையேல் கவிஞனாக்கி விடு, மெத்தனமா இருந்து மென்டலாக்கி விடாதே.
1: நேர்களே இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கல்லூரி கலாட்டா. இப்போ சில மாணவர்கள் வந்து நமக்காக வந்து பாட்டு பாட போறோம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய பேரை கேட்டுட்டு அப்படியே அவங்க பாட போற பாட்டையும் கேட்டலாம். உங்க பேர் ஒவ்வொருத்தர பேரா சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: அரவிந்த், சினு, அலத், பயாஸ், சரத், அமல்.
1: நீங்க எல்லாரும் என்ன டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லிருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு நினைவிடல், என்னன்னா இவங்க எல்லாரும் வந்து மலையாளத்துல பாட்டு பாட போறாங்க. இவங்க வந்து மலையாளத்துல இருந்து இங்க நம்ம தமிழ் கல்லூரிக்கு படிக்க வந்திருக்க மாணவர்கள்ன்ற மட்டும் எல்லாரும் சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க பாட்டு பாட போறாங்க, எல்லாரும் கேளுங்க.
3: மாண்போவின் மனமுள்ள கவிதல்லேலி என்னை பிரணயத்தின் தம்மான தோவிக்கும் ஞானி முதல் மஞ்ச பொதியுன்ன பூங்காவு நீயதினுள்ள ஜென்மங்கள் பாலாவு ஞான் உல்லாச கைகே நீ நாயக நீதானே என் கிண்ணறவியனேலி நம்பித்தான் வந்தனையோ வேகம் உன்மாக நாயினி நின்ற கண்ணாலி என் சங்கல்பத்தில் தங்க கோவில் தாலி துறந்தோ.
1: சரி, ரொம்ப அருமையாவே பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்போ இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கல்லூரி கலாட்டா.
4: அதாவது கல்லூரி கலாட்டா அப்படின்னாலே நமக்கு கல்லூரியில ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகத்தோட அதே ஏற்று சிறக்காய் கறி கூதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க படிப்பு மட்டும் இல்ல, எங்களோட விஷயமே நாங்க வந்து சினிமால வரணும் அப்படின்னு தான். சோ ஃபியூச்சர் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் கவிஞர்கள் இன்னும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. சோ அவங்ககிட்ட எல்லாம் பேச போறோம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: Man Card. For more information, call 14555.
1: நேரம் 11:13 நாம் இணைந்திருக்கின்றோம். இது கல்லூரி கலாட்டா.
2: கல்லூரி கலாட்டால இன்னைக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்து அப்படியே குழு குழுன்னு காத்து அவ்வளவு அருமையா இருக்கு ஜன்னலோரத்துல. அதுக்கும் மத்தியில மாணவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபியூச்சர் டைரக்டர் அண்ட் கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் இப்படின்னு அவங்களோட நின்றுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க.
3: வணக்கம், நான் தேவி மீனாட்சி. எம்கேயூல ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பிஏ படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் வெள்ளை பூக்கள்னு ஒரு பாட்டு பாட போறேன்.

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அற்புதமா பாடுனாங்க. அடுத்து கவிதை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம், என் பேர் பரித் நிஷா. நான் ஒரு கவிதை சொல்லலான் இருக்கேன். தலைப்பு வந்து நீயே விடை. கவிதை: பனியில் பிழையா பழைய விலையா, வளைவில் சிலையா சாமிதான் ஒரே வழியா, வழியில் பல பிழையா அதுவே ஒரு தடையா, அதற்கு நீயே ஒரு விடைதான். நன்றி.
0: அதாவது புரியாத புதிர் சொல்றாங்க இல்லையா, உங்க கவிதைய புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டிக்ஷனரி வேணும் போல இருக்கு, அவ்வளவு அருமையா. இப்போ சார்ட்ட பேச போறோம். சார் வணக்கம். சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிங்க
2: சார். என் பேர் இளம்பருதி. நான் வந்து சென்டர் ஃபார் பிலிம் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா துறையில உதவி பேராசிரியரா இருக்கேன். பொறுப்பு இயக்குனராகவும் பதவி வச்சுட்டு வரேன். இந்த மையம் வந்து பாத்தீங்கன்னா 2012 ஆரம்பிக்கப்பட்டது. நகர்ப்புற மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பட் கிராமப்புற மாணவர்களுக்கு திரைப்படம் அது சார்ந்த படிப்புக்காக இந்த துறையை ஏற்படுத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா இந்த துறை இயங்கிட்டு வருது. இதுல ஒரு 2 இயர்ஸ் எம்எஸ்சி பிலிம் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டடிஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த துறையினுடைய ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்க வந்து நிறைய லேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சு வச்சிருக்கோம். பர்டிகுலரா சொல்ல போனா ஷூட்டிங் ஃப்ளோர்ஸ், பெரிய ஷூட்டிங் ஃப்ளோர்ஸ் ரெண்டு இருக்கு. சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் டப்பிங் ஸ்டுடியோ இருக்கு. மிக்சிங், சவுண்ட் மிக்சிங் தியேட்டர் இருக்கு. கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன், எடிட்டிங், கலர் கிரேடிங், ஃபிலிம் மாஸ்டரிங், இது போன்ற எல்லா ஸ்பெஷலைசேஷனுக்குமே வந்து தனித்தனியா லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சிருக்கோம். இதுல படிக்கிற மாணவர்கள் வந்து ஆல்ரெடி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நேஷனல் லெவல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் லெவல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. துறையில படிச்சுட்டு திரைப்படம் எடுத்திருக்காங்க. சிறகன் ஒரு படம் வந்து ஆல்ரெடி ஒரு மாணவர் வந்து அவர் இயக்குனரா அந்த படத்தை எடுத்திருக்காரு. அது போக நிறைய மாணவர்கள் வந்து முன்னாடி அலுமினி வந்து டெலிவிஷன்ல சினிமாடகிராஃபராகவும் எடிட்டராகவும் திரைப்படங்கள்லையும் டெலிவிஷன்லையும் பணியாற்றிட்டு வராங்க. இங்க வந்து ரேடியோ பாட்காஸ்டிங் அப்படின்ற ஸ்பெஷலைசேஷனும் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தணும், இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்றேன். நன்றி.
3: ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாவே சொன்னீங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசை எல்லாம் கேட்டுருக்கீங்க. கல்லூரி கலாட்டா, இப்ப கல்லூரி கலாட்டால யார நம்ம கூட என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
0: அடுத்ததா நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட திறமை காட்டுறதுக்காக காத்திருக்காங்க. உங்க பேரு சொல்லுங்க. என்னோட பேரு நேஹா. நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில செகண்ட் பிஜிஎம்சி படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். இது வந்து நான் எழுதி புக்ல ரிலீஸ் பண்ண ஒரு கவிதை. கவிதையோட தலைப்பு ராணுவ காதல். ஒரு ராணுவ வீரனின் அழகிய காதல் கீதம். காப்பவனையே காக்கும் காதல், ஊரையே அவன் காக்க அவனை காக்க அவள் நிற்பாள், ஆனால் எல்லையில் இருப்பவனுக்கு கூறுவதும் எப்படி? காதல் என்னும் பெண்கள் அந்த ராணுவ புயலை தாக்கும் வரை இருந்ததில்லை உயிர் மீது பயம். காதலுடன் அதுவும்

0: வந்து மறையாக அது ஒட்டிக்கொண்டது. பிறப்பின் பயன் பணி என்ற நிலையில் வாழ்ந்து விட்டான். பிறப்பின் பயன் அவள் என்றவுடன் மட்டும் சற்றே தடுமாறினான். தேசமா காதலா என்றால் தேசத்திற்காய் உயிரை கொடுப்பான். அப்போது காதல் அவளுக்காக உயிரை தாங்கும் அவனியை தருவான். நன்றி
1: நன்றி நன்றி. ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கல்லூரி கலாட்டா தாங்க கேட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்லூரி கலாட்டால மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துலதான் ஜேஎம்சி மற்றும் பிலிம் ஸ்டடிஸ் மாணவர்களோட இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம கூட ஒரு மாணவர் இணைய இருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் கி நிதீஷ் கிருஷ்ணா. MK University-ல் BA ஜேர்னலிசம் படித்து வருகிறேன். என்னுடைய தலைப்பு மனித வாழ்க்கை என்னும் தலைப்பு. வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த பாடலை இயற்றியவர் தொண்டரடிப்புடியாழ்வார். இவர் திருமண்டங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். திருச்சி அருகே திருவரங்கம் எனும் ஊரில் இருக்கக்கூடிய இறைவனை எண்ணி பாடிய பாடல் இது. ஒரு மனிதனுக்கு சராசரியாக 100 ஆயுட்காலம் என்று வைத்துக் கொண்டால் அதில் 50 உறக்கத்தில் சென்று விடுகிறது. மீதமுள்ள 50 சில ஆண்டுகள் வேலை பணி கடமை என்று செல்கிறது. இன்னும் சில ஆண்டுகள் பேதை பாலகனாகவும் அறியாத வயதாகவும் இன்னும் சில ஆண்டுகள் பிணி பசி மூப்பு துன்பம் என்று மனிதனுடைய வாழ்க்கையானது எதற்கும் பயனில்லாமல் சென்று விடுகிறது. இந்த காரணங்களினால் எனக்கு மற்றொரு பிறப்பு வேண்டாம். இப்பிறப்போடு என்னுடைய கடமைகளை முடித்துக் கொண்டு இனி பிறப்பு இல்லாமல் உன்னுடைய நிழலில் இலை பார விரும்புகிறேன் என்று இந்த பாடல் மூலம் நமக்கு கூறுகிறார். நன்றி.
3: ரொம்ப அருமையாகவே சொன்னாங்க. நாம் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கல்லூரி கலாட்டா. இப்ப கல்லூரி கலாட்டால சில சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் ஒவ்வொன்றா கேட்டுட்டே இருக்கோம். மாணவர்கள் கூட ரொம்ப கலாட்டாவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அழகாலும் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஒரு அப்பாவை பத்தியான தகவலை சொல்ல இருக்காங்க. அவங்க யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுக்கலாம்.
4: என்னோட பேரு சீதா லட்சுமி. நான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி பிலிம் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப் பத்தி பேச போறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். கையை பிடிச்சி நடக்கவும் கீழே விழுந்தா எந்திரிச்சு நிக்கவும் கை கொடுத்த அந்த முதல் தெய்வம் அப்பா தான். சில பேருக்கு மட்டும் அந்த அன்போட வெளிச்சம் சீக்கிரம் அணைஞ்சு போயிடுது. இன்னைக்கு நம்ம ஷோல சின்ன வயசுலயே தான் அப்பா வயிலிருந்து ஒவ்வொரு நொடியும் அப்பா அப்படின்னு எங்கிற ஒரு பொண்ணோட இதயத்தோட சத்தத்தை தான் நம்ம கேட்க போறோம். மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்பா மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பா எனக்கு அது வாங்கிட்டா இது வாங்கிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பொண்ணு அமைதியா ஓரமா நிற்கும். அப்பா கூட நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பொண்ணு மட்டும் ஓரமா நின்று அமைதியா சிரிக்கும். ஆனா இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்கும். என் அப்பா மட்டும் ஏன் என் கூடவே இல்லை? அம்மா கட்டுற சேலையில அப்பாவோட வாசனை இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும். ஸ்கூல் ஆனுவல் டேல மற்ற அப்பாக்கள் கைத்தட்டும் போது கூட்டத்துல எங்கேயாவது தன்னோட அப்பா முகம் தெரிஞ்சிடாதா அப்படின்னு அந்த குட்டி கண்கள் தேடும். உண்மையிலேயே அப்பா கூடவே இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை பல பேருக்கு தெரியறது இல்ல. ஆனா அப்பா இல்லாத ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் கேட்டு பாருங்க, அப்பாங்கிறது வெறும் உறவு மட்டும் இல்ல, அது ஒரு பொண்ணுக்கு இந்த உலக தர மிகப்பெரிய தைரியம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த பேச்ச கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் நான் சொல்ற உண்மையே ஒண்ணுதான். உங்க அப்பா உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகல. உங்க கூட தான் ஒவ்வொரு மூச்சிலையும் உங்களோட ஒவ்வொரு வெற்றிலையும் உங்க அப்பா ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும்.
3: ரொம்ப அருமையா சொன்னாங்க.
1: அப்பான்னு சொன்ன உடனே எனக்கு நீங்க

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் காலை 11:25. நாம் இணைந்திருக்கின்றோம், இது கல்லூரி கலாட்டா.
3: கல்லூரி கலாட்டா இன்னைக்கு வந்து நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில இருந்து அந்த இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட தான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமா கவிதை சொல்றாங்க. பாட்டு அவங்களே சொந்தமா டியூன் பண்ணி அவங்களே பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்க சீரியல் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதும் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்ப அப்பா பத்தி ஒரு கவிதை சொன்னாங்க. ஒரு பொண்ணு அது சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, இந்த வாரம் முழுவதும் நாடக திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நிலையத்துல இருந்தும் நாடகம் வந்து 30 மணி நேரம் தினமும் 8:30. அது நேத்து மதுரையோட நாடகம் அரங்கேறிச்சு, தூண்டில் மீன் அப்படின்னு. அதுல அப்பா கேரக்டர் பண்ண ஒருத்தர தான் சந்திக்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான குரல் யார் அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். வணக்கம் சார்.
4: வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல ஒரு 32 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். மாணவர்களுக்கு வந்து எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதலாம், ஒரு பிஎஸ்சி அதாவது பப்ளிக் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் எப்படி எழுதுறது, இதை பத்திலாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில பெர்சானிபிகேஷன் டெக்னிக், அதாவது பேச முடியாத ஒரு விலங்கு அல்லது பூச்சி பேசுவது போல, அது வந்து ரேடியோக்கே உரித்தான ஒரு விஷயம். இப்போ ஒரு சிகரெட் பேசுற மாதிரி, ஒரு கொசு பேசுற மாதிரி, அந்த வகையில இப்போ நான் வழக்கமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெர்சானிபிகேஷன் டெக்னிக் பத்தி இப்ப நான் சொல்லலாம் நினைக்கிறேன். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா, உன்னை அப்படியே கடித்து தின்றுவிடலாம் போல இருக்கிறது. இது வந்து வில்லன் சொல்றான், கதாநாயகி. ஆ துஷ்டனே, என்னை விட்டுவிடு, கிட்டே நெருங்காதே, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன சொன்னாய், உன்னை விட்டு விடுவதா? நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே உனக்காகத்தானே. உடனே கதாநாயகி, எங்கே என்னை தொட்டுப்பார், நீ அருகில் வந்து என்னை தொட்டாலே நீ பொசுங்கி போவாய். என்ன விளையாடுகிறாயா? என் பலத்தை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? இதோ உன் அருகிலே வருகிறேன் பார். என் மூச்சு முட்டுகிறது. யாரோ யாரோ என் குரல் வலையை நெரிப்பது போல இருக்கிறது. ஐயோ, செத்தேன் செத்தேன் செத்தேன். கதாநாயகி உடனே அவங்க டேர்ன்போ. செத்து போனாயா இலை சுருட்டு புழுவே, இறந்து போனாயா

0: இன்று காலைதான் பூச்சி மருந்து 60 லிட்டர் நீருக்கு 200 மில்லி என்ற அளவில் கலந்து நெற்பயிரான என் மீது தெளிக்கப்பட்டது. இலை சுருட்டு புழுவே, எங்கள் இலைகளையெல்லாம் தின்று தீர்த்த உன் அட்டகாசம் இன்றோடு ஒழிந்தது. இனி என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இந்த இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு இலை சுருட்டு புழுவுக்கும் ஒரு பூச்சி மருந்து அதுக்கும் நடைபெறுகிற ஒரு உரையாடல் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஒரு டெண்டர் பேடி பிளான்ட்டுக்கும் ஒரு இலை சுருட்டு புழுவுக்கும் நடைபெறுகிற இந்த உரையாடலை வச்சு எப்படி நம்ம பப்ளிக் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். தேங்க்யூ மேடம்,
1: ரொம்ப நன்றி சார். அருமை அருமை, அது அப்படியே சிரிக்கும் போனது. அப்படியே நம்ம முன்னாடி நாடகங்கள், கிராமங்கள்ல நடக்கக்கூடிய நாடகங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. சிவாஜி கணேசன் அவரை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. சோ அவ்வளவு அற்புதமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்களை, உங்களோட டேலண்ட் எல்லாம் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். வணக்கம் மேம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு, என்னோட நேம் ஃபெமி, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல இப்போ பூங்கொடி சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப பாட்டு பாட போறேன், மோட்டிவேஷன் சாங். இந்த மனிதன் என்றுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகுமா எங்கள். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். நன்றி. ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாள் நிஜமாகும் அப்படின்னு தானாவே மியூசிக் போட்டு காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், என் பேரு வந்து தினேஷ். நான் வந்து காமராஜர் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் பிலிம் மீடியா படிக்கிறேன் மேடம். நான் வந்து ஓனா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அது முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்காக நான் ஒரு பாட்டு போடுறேன், அதை எல்லாரும் கேளுங்க.

0: ஸ்டுடியோல பண்ணீங்களா, எங்க பண்ணீங்க?
1: லிரிக்ஸ் ஃபுல்லா நான் தான் மேடம். நான் என்னன்னா ஓபன் சோர்ஸா கிடைக்கிற மியூசிக் எல்லாம் எடுத்து நானா போட்டேன் மேடம். வாய்ஸ் வந்து தெரிஞ்சவங்க பண்ணாங்க மேடம், சென்னையில. அவ்வளவுதான்.
0: என்னோட
2: பேர் வந்து கிஷோர்குமார். நான் வந்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அதோட கதையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த கதையை தான் இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் பிலிம் பேர் வந்து ரசிகன். ஒரு ரசிகனோட வந்து அவரோட ஒரு கதாசிரியரை வந்து மிக எவ்வளவு தொலைக்கு அவரை வந்து யோசிச்சு அவரை நினைச்சு அவருக்காண்டியே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ரசிகனோட கதை தான் அது. அந்த கதாசிரியரை வந்து இவன் வந்து ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ இவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் கிடைக்கும் அந்த கதாசிரியரை போய் நல்ல வேலையா ஒரு நாள் கிடைச்சிருச்சு, நம்ம எப்படியாச்சும் அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதாசிரியரை போய் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது அந்த கதாசிரியர் என்ன சொல்றா, என்ன சொல்றாருன்னா, அந்த நேரம் பார்த்து அவர் வந்து, நான் என்னால வந்து உன்னை வந்து பார்க்க முடியாதா தம்பி, இப்ப வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு வந்து வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால மன உளைச்சல் ஆளான அந்த ரசிகன் வந்து அந்த கதாசிரியரை பத்தி, கதாசிரியரை வந்து நான் இவ்வளவு நாளைக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேனே, அவர் வந்து நான் சின்ன வயசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன், பார்த்தா அவர் ஒரே வார்த்தையில இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாரு, அதனால இவர் வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாசிரியரை பத்தி தப்பு தப்பா சோசியல் மீடியாஸ்லயும் மக்கள்கிட்டையும் போய் தப்பு தப்பா கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த ரசிகனை வந்து ஒரு நாள் வந்து இந்த ரசிகனை பத்தி அந்த கதாசிரியர் தெரிஞ்சது, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கானே, நாம போய் உன சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் அவர் வந்து அந்த ரசிகனை போய் சந்திக்கிறாரு. சந்திக்கிறப்ப, தம்பி நான் இன்னைக்கு ஒரு வேலையினாலதான் உன்ட்ட அப்படி சொல்லிட்டேன், இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக வேணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. பதிலுக்கு அவர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு, இதனாலதான் உன்னை அவாய்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ரசிகன் வந்து அந்த கதாசிரியர்கிட்ட வந்து, சரி நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களை பத்தி தவறுதலா சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகனும் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே வந்து இது வந்து எதுக்காண்டி இந்த ஸ்டோரினா, ஒரு மனுஷனை பத்தி நம்ம வந்து தவறுதலாக சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு 100 தடவையாச்சும் யோசிக்கணும். அவசரப்பட்டு நம்ம எது சொன்னாலும் அது வந்து எங்கேயும் வந்து வெற்றி பெறாது. நான் இந்த கதாசிரியர் அந்த ரசிகன் வந்து தப்பு தப்பா சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சோடனே மன்னிப்பு கேட்கிறான். அந்த மாதிரி வந்து நம்ம எப்பயுமே எந்த சூழ்நிலையில வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, பொறுமையா எல்லாத்தையும் செயல்படுறதுனா வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.
3: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னாரு. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கல்லூரி கலாட்டா. இப்ப கல்லூரி கலாட்டால ஒரு மாணவர் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்டலாம்.
4: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் மூர்த்தி. நான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில MHMC ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு நான் வாசித்த ஹைக்கு கவிதைகளில் வந்துட்டு அதை நேயர்களிடமும் சக மாணவர்களிடமும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது கவிதை ஹைக்கு கவிதை, வறுமையால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டனர் எதிர் வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். இரண்டாவது கவிதை, குபேரமூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. நன்றி.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ அடுத்து யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் சொல்ல போறாங்க அப்படின்னு காத்திருந்து கேளுங்க. இப்ப யார் என்ன சொல்றாங்க,
0: அதாவது நம்ம சினிமால பாத்தீங்கன்னா கவிதை எழுதணும் அப்படின்னா கொடைக்கானல் போயிருவாங்க, ஒரு ரூம் போட்டு ஒரு 10 நாள் யோசிச்சேன்னா அதே கவிதை கொட்டும். சினிமா டைரக்டர் ஆகணும்னா கதை எழுதணும் அப்படின்னா இவங்களுக்கு அப்படின்ற வாய்ப்பே இல்ல. ஜன்னல் திறந்தோன்னா அப்படியே நாகம் மலை, அது சுத்தி மரங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கவிதை
3: இருக்கு,
0: அருவியா கொட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாட்டு கேட்டலாமா?
5: வணக்கம், என்னோட பேர் பாண்டிய பிரபு. நான் இங்க MSc பிலிம் அண்ட் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜிப்ரன் சார் மியூசிக்ல தீரன் அதிகாரம் மட்டும் நான் ஒரு ரொமான்ஸ் சாங் சொல்றதா பார்த்தேன். தவத்தப்புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன், அடி அண்டி புள்ள ஒன்ன நினைச்சா உரங்க நினைப்பேன், ஏ கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது, கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது, உதட்டோர மிச்சத்துல ஏன் மனச கொடுத்தேன்டி, உதட்டோர மிச்சத்துல ஏன் மனசை கொடு

சூப்பர். அதாவது சினிமா பாட்டு கேட்ட ஒரு ஃபீல்ல மியூசிக் டைரக்டர் ஆக போற தினேஷ், உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? உண்மையாவே இது யாராவது கேட்டாங்க, ஒரு ஃபிலிம் டைரக்டர் இங்கே இருக்காங்க இல்லையா, ஃபியூச்சர்ல நீங்க படம் எடுக்கணும், மியூசிக் டைரக்டர் தினேஷ் ரெடி ஆயிட்டாங்க, சூப்பர். இந்த பாட்டை பத்தி சொல்லுங்க, யாரு பாடினாங்க, மியூசிக் நீங்க பண்ணுங்க.

0: உசுரும் கொடுத்தேன்டி, சவத்தப்புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா, அடியண்டி புள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா, நெஞ்ச தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன், ஏ நெஞ்ச தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன், அடியே ஒன்ன நினைச்சே இந்த ஜென்மம் முழுசு நான் கிடப்பேன், துணையா நீயும் நடந்தா ஏழு உலகம் கூட நான் கடப்பேன், அடி முன்னால போனா நான் பின்னால வாரேன், அடி முன்னால போனா நான் பின்னால வாரேன், அடி கண்ணம்மா நீ சொல்லம்மா இந்த மாமந்தா உலகம்னு.
1: உலகம் என்ன அப்படின்னு அருமை அருமை. சரி அடுத்து பாட ரெடியா இருக்காங்க.
2: வணக்கம், என் பேர் சாஸ்வத் வேம்பு, நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் ஜேஎம்சி படிக்கிறேன். நான் இப்போ ரேப் பாட் பாட்டுனேன், எல்லாரும் கேளுங்க. எவருக்குமே தெரியாது உங்களுக்கு சொன்னால் புரியாது, நவ டேக் யூ பேக் ஃபிளாஷ் பேக் வென் ஐ வாஸ் அ லிட்டில் மசன் டு கம்பல் நெக்ஸ்ட் டு த காமி டெம்பிள் வாஸ் ஆகே குண்டு பையா, எங்க அம்மா அப்பா செல்லும் பட்டணம் மாறி போனோம், என மழை வந்தா வெள்ளம், புதிய பழைய உள்ளதுகள் மாற ஆங்கிலம் தமிழ் கலாச்சாரங்கள் மோத கண்டு புடிச்சனடா இந்த அன்று முதல் இன்று வரை மார்க்கெட் டோன்ட் ஸ்டாப் மார்க்கெட் டோன்ட் குவிக் சோதனை வேதனை என் கண்ணி துடைக்க அப்பன் தும்பிக்கை நம்பிக்கை ஓழலு ஓ சென்னை நங்கை தமிழன் எம்சி முதல்வன் மல்லவன் பிராபிசி கலை விதியில் சமுதாயம் அடை திறந்து நதி அழி புலிங்கள் விச்சைகள் தாவும் Damn, it's gonna blow. Thaavum adiyat thaan, baby, sunno. Oom siru kuyil thaan, isekal engen. En aasegal aayiram, isekal engen. En aasegal aayiram.
1: Wow, super. Enga kondu vandhe, enga urishthaanga. Arumai, arumai. Eppi neenga, ungloda own lyrics. Lyrics, neenga keta paak. Ippa music, neenga.
2: Illa ma.
1: Ellame. Super, super, arumai. Adhe kondu vandhe, Ilayaraja, Madai thirandhe, adhina arumaiya murishthaanga. முத்துக்கிறப்பர் ஹரிடீஷ் செங்கோலி மூணு பேர் இருக்கும், எடிட்டர் வேற இருக்காரா, எல்லாருமே இருக்காங்க பாருங்க. சென்னைக்கே போவேணாம், சென்னையில படிக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம மதுரையிலே அதே ஷூட்டிங் ஸ்பாட் கூட
2: ரெடிதான், பக்கத்திலே இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களோட வந்து நம்ம போற கேம் விளாட போறோம். என்ன கேம் விளாட போறோம் அப்படின்னா, நாப்பிரல் வார்த்தை. சோ நாப்பிரல் வார்த்தை யாரெல்லாம் விளையாட காத்திருக்காங்க அப்படின்னு இவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சுலாம் உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் கம் ராங்
2: ஆன்சர் வார்த்தை.
1: முன்னாடி விளம்பரம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு வந்துடலாமா?
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நேர்களே, இன்று பிற்பகல் 12:02 இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள், ஆட்கடுதலுக்கு எதிரான உலக தினம் 2026 முன்னிட்டு சிறப்பு நிரலை. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள். நேர்கள் அழைக்கலாம் 0452 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு, 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நேரம் 11:45. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா.
1: கல்லூரி கலாட்டால இன்னைக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்து பேசுறோம். ஏற்கனவே இங்க சொல்லிட்டோம், டைரக்டர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, சிங்கர் இருக்காங்க, கவிஞர் இருக்காங்கன்னு. ஃபியூச்சர்ல அவங்க வந்து நிறைய பேரை இயக்க வேண்டியிருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கல்லூரி கலாட்டால அவங்கள இயக்குனரா இயக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டங் ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு அற்புதமான நாப்பிரல் வச்சிருக்காரு முத்துக்கிருப்பன். அவர் என்ன சொல்றாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்ல போறாங்க அப்படின்றத அவங்கள ஒரு கலாட்டா பண்ணிடலாம்.
2: ஆமா, நேயர்களே நீங்களும் கேளுங்க, அந்த நாப்பிரல் வார்த்தை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப அதை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. என்ன நாப்பிரல் அப்படின்னா, பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி, காலு குட்டியா இருக்கக்கூடிய பூனையோட குட்டி. ஐயோ மறந்துருச்சே, சரி மீண்டும் ஒருவர் சொல்றேன் கேட்டுக்கங்க. பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோடைய காலு குட்டி, காலு குட்டியா இருக்கக்கூடிய பூனை பேரு பூனைக்குட்டி. ஆமா, இப்ப இத பத்தி இத வந்து அந்த நாப்பிரல யாரு சொல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். சொல்ல தயாரா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க.
3: என் பேர் மூர்த்தி. பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட குட்டி பேரு கால்.
2: மறுபடியும் முயற்சி பண்ணு.
3: பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட குட்டி காலு குட்டி, காலு குட்டியோட இருக்க பூனை பேரு பூனைக்குட்டி.
2: மறுபடியும் சொல்லுங்க.
3: பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட குட்டி காலு குட்டி, காலு குட்டியா இருக்க பூனை பேரு பூனைக்குட்டி.
2: சரி, ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆனா வேகமா சொல்லணும். அடுத்து யார் ரெடியா இருக்கா?
4: சீதாலட்சுமி. பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி, குட்டி காலா இருக்க பூனை பேரு பூனைக்குட்டி. பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி, குட்டி காலா இருக்க பூனை பேரு பூனைக்குட்டி.
2: அடுத்து ரெடியா இருக்க யாரு?
5: பிரபாகரன். பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி, காலு குட்டியோட பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலுக்குட்டி, காலுக்குட்டியோட பேரு பூனைக்குட்டி.
6: என் பேரு அஸ்வின். பூனைக்குட்டி, பூனைக்குட்டி கால்குட்டி, அது பேரு பூனைக்குட்டி.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை ஒரு செயல் அணிஞ்சிருக்கோம். கல்லூரி கலாட்டா, கல்லூரி கலாட்டா நாப்பிரல் வார்த்தை விளையாண்டுருக்கோம். இப்ப நாப்பிரல் வார்த்தை விளையாட வந்திருக்கலாம், சொல்லுங்க.
6: என் பேர் பாண்டிய பிரபு. பூனைக்குட்டி, பூனையோட குட்டிக்கு காலுக்குட்டி, அந்த காலுக்குட்டியோட பேரு பூனைக்குட்டி.
2: அடுத்து
6: பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி, காலு குட்டியா இருக்கும் பூனை பேரு பூனைக்குட்டி.
2: சூப்பர் சூப்பர். மறுபடியும்
6: பூனைக்குட்டி, பூனைக்குட்டி காலு குட்டி, பூனைக்குட்டி, பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட குட்டி பேரு காலு குட்டி, காலு குட்டியா இருக்கும் பூனை பேரு பூனை.
2: சூப்பர் சூப்பர்.

0: பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட கால்குட்டி, கால்குட்டியோட பேரு பூனைக்குட்டி.
1: இப்ப அடுத்து யார் சொல்ல இருக்காங்க அப்படி அவங்க பேரை கேட்டலாம். நாப்ரல்
2: மணிகண்டன். பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலுக்குட்டி, காலுக்குட்டியோட பூனைக்குட்டி வந்து பூனைக்குட்டிக்கு.
1: ரொம்ப அருமையா இருந்தா இருந்தேன். அடுத்து நீங்க.
3: ஆனா என் பேர் குமார். பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலுக்குட்டி, காலுக்குட்டி அவ்வளவு பூனை பேர் பூனைக்குட்டி. பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலுக்குட்டி, காலுக்குட்டி அவ்வளவு உள்ள பூனை பேரு பூனைக்குட்டி.
1: சூப்பர் சூப்பர் அருமையா சொன்னீங்க. அடுத்து
0: ஆகாஷ்வாணி
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கல்லூரி கலாட்டா. இப்ப அடுத்து யார் சொல்லிருக்காங்க? பூனைக்குட்டி, குட்டியா இருக்க பூனையோட காலு குட்டி, காலு குட்டியா இருக்க பூனை பேரு பூனைக்குட்டி.
4: குட்டியா இருக்கிற காலோட குட்டி பூனைக்குட்டி. என் பேரு மரியா, மரியாடான அரசு. பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி வந்து குட்டி,

0: அடுத்து யார் சொல்ல இருக்காங்க கேக்கலாம். நான் துறவு அடுத்து பூனைக்குட்டி, குட்டியா இருக்க பூனையோட காலு குட்டி, காலு குட்டியா இருக்க பூனை பேரு பூனைக்குட்டி.
1: குட்டியா இருக்கிற காலோட குட்டி பூனைக்குட்டி. என் பேரு மரியா, மரியாடான அரசு. பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி வந்து குட்டி, குட்டியோட பேர் வந்துட்டு பூனைக்குட்டி.
0: ரொம்ப அருமை அருமை.
2: என் பேரு ஐலீன். பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட குட்டியோட காலு குட்டி, காலு குட்டியா இருக்கிற பூனை பேர் பூனைக்குட்டி.
0: சூப்பர் சூப்பர். அடுத்து
3: வணக்கம், என் பேரு சாம். பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட குட்டி காலு குட்டி, காலு குட்டியா இருக்க பூனை பேரு பூனைக்குட்டி.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியா. உங்க பேர் சொல்லுங்க.
4: என்ன ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரியாஸ் ப்ரோ, காமராஜ் யூனிவர்சிட்டியில ஜேர்னலிசம் படிச்சேன்.
0: அந்த நான் பேர் சொல்லுங்க.
4: பூனைக்குட்டி, பூனைக்குட்டியோட காலு குட்டி, காலு குட்டியா இருக்க பூனைக்குட்டியோட பேரு பூனைக்குட்டி.
0: சார் ரொம்ப அருமை அருமை அருமை.
5: என்னமோ பூனைக்குட்டி, பூனையோட குட்டி, காலு குட்டின்னு போட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஒரு ரவுண்டு வந்துட்ட. என்னப்பா நீ, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சார் ரெடியா இருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க. டங்
6: டங் ட்விஸ்டர்ஸ். எல்லாரும் அமைதியிருங்க அமைதியிருங்க. டங் ட்விஸ்டர்ஸ், நா பிறழ் பயிற்சிகள். இது வந்து எப்படி வந்து இந்த பயிற்சியை செய்யணும் அப்படிலாம் நாங்க வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா வழக்கம். இந்த டங் ட்விஸ்டர்ஸ் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை.
5: தாத்தா டெய்லரா?
6: ஓடுற நரியில ஒரு நெறி கிழ நெறி கிழ நெறி முதுகுல ஒருபடி நரமுடி.
5: நரமடி. ஆஹா, என்னமோ நடக்குதே அப்படின்னு ரொம்ப அற்புதமா சார் சொன்னீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பு தப்பானா தப்பல்ல, தப்பே தப்பானா தப்பு தப்பாகாது, தப்பு தப்பில்லாம சொன்னா தப்பு இல்ல, தப்ப எப்படி சொல்லுங்க சொல்லிட்டு. சரி, இப்ப வந்து ஷார்ட் பிலிம் எடுத்து அந்த மூடுல இருக்கிற நாங்க வெளியில இருந்து நாங்க வரல பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, சொல்லுங்க சார்.
4: ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க போனோம்னா ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து எப்படி வந்து பிரேக் பண்ணி நார்மலா எல்லாரும் மாதிரி வாழ்றது மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து எப்படி வந்து அதை பிரேக் பண்ணிட்டு நார்மலா எல்லாரும் மாதிரியும் வாழ்றாங்கன்றதான் கான்செப்ட். அதுல வந்து
5: எங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அதனால நீங்க சொல்லலாம்.
4: எல்லாருமே எப்படி ஒருத்தவங்க வாழ்றாங்க, தன்னுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியே வராங்க, அதோட பேரியர்ஸ்ல இருந்து எப்படி வர்றாங்க, அந்த கான்செப்ட வச்சுதான் நாங்க பண்றோம்.
5: எத்தனை கேரக்டர் அதுல செலக்ட் பண்ணிட்டீங்களா? என்ன ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதை பத்தின
4: ஸ்டார்ட் பண்ண போறோம். கேரக்டர் வந்து ஒரு 5 கேரக்டர் இருக்குங்க. இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகல, இன்னும் ரஃப் டிராப்ல தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயினா ஒரு இன்ட்ரோட் கேரக்டர் ஒருத்தவங்க பண்றாங்க, அவங்க பேரு சுஜா. அப்புறம் டைரக்ஷன் போட்டோகிராஃபி அழகேஸ்வரன், நாங்கள் அசோசியேட் பண்ணுறோம்ங்க. அவங்க எப்படி வந்து அவங்களுடைய இன்ட்ரோவர்ட்லேருந்து வெளியே வந்து நார்மல் ஹியூமன் பீயா நார்மலைஸ் தான் சோஷியலைஸ் தான் எப்படி வாழ்றாங்க சோஷியல்.
5: அதாவது லைன்ல சொல்றீங்க, இன்னும் அதை உள்ள எங்களுக்கு சொல்லுங்களேன். நார்மலைஸ்னா எப்படி, ஒரு மனிதன் என்ன மாதிரி இன்ட்ரோ ஆரம்பிக்கிறீங்க, எப்படி வந்து ஏதாவது டயலாக்ஸோட
4: சோசியல் ஆன்சைட்டில இருந்து அவங்க எப்படி மக்களோட மக்களை வந்து சோசியலைஸ் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ட்ரோ சீன் வந்து டீ கடைக்கு போறாங்க. டீ குடிக்கும்போது டீ குடிக்கணும்னு நினைச்சு டீ கேட்குறாங்க. அப்போ ஒரு டீ கடைக்காரர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சம் கர்ஜித்து பேசுறாரு. அதுல அதிர்ந்து போறாங்க. அப்போ இவங்க டீ, இவங்க கேட்குறாங்க டீ கேட்குறாங்க, அவர் காஃபி தராரு. ஆனா இவங்க ப்ரிஃபர் பண்ணது டீ, அவர் கொடுத்ததோ காஃபி. பட் அந்த இடத்துல வந்து காஃபி தான் வேணும், டீ தான் வேணும், பட் நீங்க கொடுத்தது காஃபி, அதனால எனக்கு வந்து டீ தாங்கன்னு சொல்லணும். அவருடைய தோட்டத்தையும் அந்த ரெக்கார்டும் பார்த்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இது பேசிக்குது, ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படியே

0: வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்க ஆஃபீஸில், அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒரு நபர் ஒரு ஃப்ரெண்டாக வராங்க. அந்த நபர்கிட்ட வந்து இவங்க ஷேர் பண்ணுற ஐடியாஸ் எல்லாம், அந்த நபர் அதை வாங்கிட்டு அவர் நல்ல பேர் எடுத்துக்கிறாரு, இவங்களுக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால வந்து ரொம்ப அவங்க ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த ரியலைஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க.
1: இது ஃபைனல் டச் என்ன முடிக்கிறீங்க?
0: அந்த ரியலைசேஷன் வந்து அந்த இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்ற ஒரு பிரேக் த்ரூ ஆகி நம்மளும் எல்லாரும் மாதிரியும் இருக்க முடியும், நம்மளுடைய வாய்ப்பெல்லாம் பறி போகுது, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்படியே இருந்தோம்னா வீணாக தான் போகும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பல இடங்கள்லாம் வாங்கினா இம்பாக்டை அடிகெல்லாம் பார்த்து இதோட முடிவு எப்படின்னா, இதே மாதிரி ஃபைனலாக வந்து ஒரு டிக்கெட்டை போகும்போது அங்கே எப்படி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட்டை எப்படி அதே மாதிரி தான் ஃபைனலாக முடியும். இவங்க டீ கேட்டதுக்கு அவங்க வந்து கடைக்காரர் வந்து காஃபி கொடுக்குறாங்க, இல்லை நான் கேட்டது டீ தான், நீங்கள் காஃபி கொடுத்துருங்க எனக்கு டீயே தாங்க, அதுதான் அவங்களோட எண்டிங். ஸோ அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்றது அவ்வளோதான். தேங்க்யூ.
1: அருமை அருமை அருமை, அற்புதமா சூப்பரா வந்து ஒரு கதை, நம்ம அவர்கிட்ட இருக்க கதை எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் ஃபுல்லா வாங்கிட்டோம், இருந்தாலும் அற்புதமா இருந்தது. இது நிறைய பேரோட லைஃப்ல, ரியல் லைஃப்ல இன்னும் இருக்காங்க அந்த மாதிரி சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத இன்னும் நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ திறமைகளை நம்ம வெளியெடுத்துட்டோம். இன்னும் திறமைகள் தெரியாம ஃபியூச்சர்ல நிறைய அவங்களோட சக்சஸ் நாங்க பாக்கணும் அப்படின்னு ஆசையோட காத்துட்டே இருக்கோம்.
2: ஆமா, ரொம்ப மாணவர்கள் வந்து ரொம்ப அருமையா பங்கேற்றாங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வந்து அவங்களுடைய கதை, அந்த கதையில எப்படி எல்லாம் இருக்கணும், ஒருத்தவங்க சோசியல்ல எப்படி இன்வால்வ் ஆகணும், ஒரு கதையாசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்கிட்ட இருக்கக்கூடிய கான்செப்ட் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய உணர்வு பூர்வமான கவிதைகளை நிறைய பேர் இங்க வந்து வெளிப்படுத்தினாங்க. நிறைய பேர் வந்து விளையாட்டா சில விஷயங்கள், நாங்க விளையாட்டா நிகழ்ச்சி அதாவது நிகழ்ச்சியில வந்து நாப்பிரல் வார்த்தையை நாங்க சொன்னதை வந்து ரொம்ப அருமையா கலந்துக்கிட்டாங்க.
1: கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிடலாம், சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? கல்லூரி கலாட்டா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ரொம்ப சிறப்பா இருக்கிறாரு. ஃபைனல் டச் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைவா உங்களை எல்லாம் இயக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர் இருக்காரு இல்லையா, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் நிறைய பேர் இருப்பீங்க, இருந்தாலும் மாணவர்கள் பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
3: வணக்கம், என்னோட பெயர் வந்து திருவேணி, நான் சென்டர் ஃபார் ஃபில்ம் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டடிஸ்ல ஒர்க் பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற மாணவர்களை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு, வேற லெவல்ல தான் இருக்காங்க அவங்க வந்து. நீங்க நம்ம கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே கிரியேட்டர்ஸா இருக்காங்க. ஜென்சி கிட்ஸ்ன்றத வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இனி நீங்க அடுத்து எங்ககிட்ட வந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்றப்ப வேற லெவல் ஆஃப் எடிட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பாக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லட்டுங்களா? இங்கிலீஷ்ல Betty Boston butter, the butter was so bitter, so she bought a better butter to make the bitter butter better. Thank you.
1: என்னப்பா நீங்க தமிழ்ல சொல்றீங்க நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சூப்பரா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து மதுரையிலே ஸ்பெஷலா காமராஜ் யூனிவர்சிட்டி நிறைய திறமையான மாணவர்களை சந்திச்ச அந்த சந்தோஷத்தோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி,
2: முத்துக்கருப்பன்
1: மற்றும் ஹரிணி.
4: நேர்களை நாம் இதுவரை கேட்டோம் கல்லூரி கலாட்டா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆர்ஜே செண்பகவள்ளி, ஆர்ஜே முத்துக்கருப்பன் மற்றும் ஆர்ஜே ஹரிணி ஆகியோர் பங்கேற்றனர்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச்சுருக்கும். சென்னை ஜலாக

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக நாடாளுமன்ற 2 அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 4 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றும் தொகுப்பூதிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, வல்லூரி அஜயபாபு, சர்வேஸ் குஷாரி ஆகியோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. IFL கால்பந்து போட்டி அக்டோபர் 16 தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள், இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள். மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் 2026 இதனை ஒட்டிய ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளமர காத்திருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியினை சிறப்பிக்க காத்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணை சட்ட வழக்கறிஞர் மைக்கேல் ஜெபாஸ்டின் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நேயர்கள் பங்கேற்கலாம். 25:30-170 மற்றும் 25:30-171 0452 என்கிற முன்னிணைப்போடு வரலாம்.
2: இனிய நண்பர்கள் வணக்கம். நேயர்களே, என்ன ரேடியோ ஆன் பண்ணோன்னா அடுத்து என்ன நிகழ்ச்சி அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்களா? இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்

0: இல்லை உங்களோட நண்பர்கள் யார் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? அந்த திட்டத்தில் இருக்கிறீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பல நிமிடங்கள் உங்களுக்கான தான். இந்த சிறப்பு நேரலையில் ஆம்நேயர்களே, இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் 2026 முன்னிட்டு சிறப்பு நேரலையாக வளம் பெற காத்திருக்கிறது. இந்த மனிதன் பரிணாம வளர்ச்சியில் அவனது உடல் உழைப்பில் ஆரம்பித்து களைப்பு ஆயாசம் இதையெல்லாம் கடந்து ஓய்வு உறக்கம் அப்படின்னு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான தொழில்நுட்பம் கண்ட இந்த நிலைமையில் உடல் உழைப்பானது வெகுவாக குறைக்கப்பட்டு மூளை உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த நுணுக்கங்களை மட்டும் முதன்மையாக கொண்டு ஆதாயமாக கொண்டு பழக்கப்பட ஆரம்பித்து தூக்கமும் கெட்டு மனச்சோர்வும் வந்து வாழ்வியலை உடனடியாக பாதிக்கக்கூடிய நியாயமில்லாத குறுக்கு வழிகளில் தொடங்கிய பயணம் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் வருது. இசைந்து வாழ வேண்டிய மனம் இன்று இணையதளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆயாக்கள் இருக்க வேண்டிய நம்ம குடும்பங்களோட எண்ணிக்கை முற்றிலும் குறைந்து ஒவ்வொருத்தங்களோட கையிலையும் ஆப்புகளோடு வாழ வேண்டிய ஒரு மொபைல் கலாச்சாரம் தான் வெகுவாக நம்மக்கிட்டயே அதிகரித்து வருது. அதனால தான் மோசடிகளும் அதிகமாகிக்கிட்டு வருது. இணையத்தையே மூலதனமாக கொண்டு வாழக்கூடிய இந்த மனிதன் இந்த மூலதனம் தரக்கூடிய பல சிக்கல்களையும் கண்டிப்பாக சந்தித்து ஆக வேண்டிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. தற்போது நிகழக்கூடிய இந்த அவல நிலை அப்படிங்கிறது மிக வேகமாக பரவி வருது. பல மோசடிகளையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில்நுட்பமானது சமூக விரோதிகளால் தொல்லை தரும் நுட்பமாக மாற்றப்பட்டு அதனால் மனித கடத்தல் இணையவழி சிக்கல்கள் தரக்கூடிய அதிகப்படியான மோசடிகளோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அது சார்ந்த துறைகளில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு தான் இருக்குது. தொடர்ந்து இன்றைய சிறப்பு நேரலையான இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் நிகழ்ச்சியில் ஆட்கடத்தல் என்ற மனித கடத்தல், இணைய வழிகளில் ஆட்படக்கூடிய பல்வேறு வலைதள சிக்கல்கள் மற்றும் மோசடிகள், சைபர் கிரைம், ஆன்லைன் ஃப்ராட்ஸ், டார்க்நெட் ஏரியாஸ், இதற்கான மீட்புகள், இது எல்லாமே நீதியோட அடிப்படையில் நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள் பற்றிய கூடுதலான தகவல்களை நமக்கு தருவதற்காக நேயர்களாகிய உங்களுக்காக நிலைய அரங்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் பா மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள். உங்களுக்கான கேள்விகளோட நான் விக்னேஷ் அர்ஜுனன். இதோ நிகழ்ச்சி தொடங்குது நேயர்களே. வணக்கம் சார்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: எங்களோட அழைப்பை ஏற்று இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தருணத்தில் நேயர்களுக்காக சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் மோசடிகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை சொல்வதற்காக வந்திருக்கிறீங்க. என்னோட முதல் கேள்வி, உலக ஆட்கடத்தலுக்கு எதிரான தினம் 2026 அப்படிங்கிற இந்த தினமானது பொதுமக்களாகி எங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன? எதை முன்னின்று இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது?
1: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு தலைப்பானது, மைய தினமானது நமக்கு வந்து ஜூலை 30 மனித கடத்தலுக்கு எதிர்ப்பான ஒரு தினத்தை அனுசரிக்கிறதுக்காண்டி இன்றைய நிகழ்ச்சியானது நம்ம இங்கே ஆகாஷவாணியானது உங்களுக்கு அன்போடு வழங்கிக்கிட்டு இருக்கு. மனித கடத்தல்னா ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றபடியும் அஞ்சைய காலகட்டத்திலிருந்து இப்போது வரைக்கும் மனித கடத்தல் வந்து வேறுபட்ட விதமாகவே அமைந்து வருகிறது. முதல்ல வந்து மனிதன் வந்து ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி அவன்கிட்ட இருந்து அவனோட உழைப்பை பிடுங்கி அது மூலம் அவன் செல்வ செழிப்பானான். இன்றைய காலகட்டத்தில் மக்களோட வளர்ச்சியும் பரிமாண வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிகரிச்சிட்ருக்க இன்றைய காலகட்டத்தில் மனிதனானவன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதனை அடிமைப்படுத்தி அவனோட உழைப்பை சுரண்டான்.
0: அருமையாக சொன்னீங்க. இந்த மனித கடத்தல் எந்த மாதிரியான எவால்வேஷனில் நம்ம வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத இப்படிப்பட்ட விழிப்புணர்வு நேரலையில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இந்த உலக ஆட்கடத்தலுக்கு எதிரான தினம் 2026 இனி வரக்கூடிய நாட்களுக்கு இந்த மைய கருத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஐநா சொல்லியிருக்குது இல்லையா? அந்த மைய கருத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு விளக்குங்க.
1: இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்தப்பட்டிருக்க தலைப்பு என்னென்னா, மோசடிக்கு பின்னால் சிக்கி கொண்டவர்கள். இந்த மோசடிக்கு பின்னால் சிக்கி கொண்டவர்கள், அந்த மோசடி நேரத்தில் மனிதனால் ஏமாற்றப்பட்டு அவன் ஏற்கனவே அவனுடைய பழைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டான், இப்போ அந்த கஷ்டத்தின் மூலமாக எவ்வாறு அவன் வந்து விழிப்புணர்வு பெற்று தெளிவாகி இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் என்பதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு சில நிமிடங்களில் பார்த்து கொண்டு இருக்க போகிறோம்.

0: தொடர்ந்து நிகழ்ச்சியில் இந்த இணைய வழியில் நடக்கக்கூடிய மோசடிகள் பற்றி பேசுகிறோம். தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள் வந்து சுருக்கமாக இணையதளம் மற்றும் மனித கடத்தல் சம்பந்தப்பட்ட இந்த இரண்டு பாயிண்ட்களை மட்டுமே வைத்து பேசணும். பொதுவான வழக்குகளையும் அது சார்ந்த நிகழ்வுகளுக்கான பதிவுகளையும் இதில் பதிவிப்பதற்கான ஒரு களம் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நம்மோட இணைய காத்திருக்கும் முதல் நேயர், வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், காசிமாயன் குடித்துறை.
0: வணக்கம் காசிமாயன் ஐயா, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன?
1: பெற்றோருடைய கவனக்குறைவு, முன்னாடி கூட்டு குடும்பம் எல்லாம் இருந்தது, தவறு நடக்குது கம்மியா இருந்தது. இப்போ வந்து அது இணையத்துல எல்லாரையும் ஃப்ரீயா விடுறாங்க. பேரண்ட்ஸ் கண்காணிப்பு இல்ல, டீச்சர்ஸ் கண்காணிப்பு இல்ல. அது
0: சரி, இது உங்களோட கருத்து தான் ஐயா, நடைமுறையை பத்தி சொல்றீங்க. உங்களோட கேள்விக்கு வாங்க, அப்படின்னா நிறைய நேயர்களை நாங்க தொடர்பு கொள்ள முடியும்.
1: இல்ல, அது வந்து இப்ப குழந்தைகளை நம்ம கண்காணிக்க, அவங்களுக்கு தவறுக்கு நம்ம உடனே ஏறக்கூடாதுன்றது என்னுடைய கேள்வி.
0: உங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளவு மொபைல்ஸ் இருக்கு?
1: நான் வந்து இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு என் பொண்ணே வாங்கி கொடுக்குறேன். நாங்க பேரை வச்சிருக்காங்க, எனக்கு நான் வேணாம்னு சொல்றேன். என்னுடைய தேவை இல்லை, அனாவசியம்னு நினைக்கிறேன்.
0: நல்லதுயா, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி, ரொம்ப நல்லது. ஆக்சுவலா இந்த மனித கடத்தல் அப்படின்னா என்ன, என்னென்ன காரணங்களுக்காக இவங்க கடத்தப்படுறாங்க?
2: மனித கடத்தல், மனித கடத்தல்னா ஒரு மனிதனோட அவனோட எண்ணங்களை, செயல்பாடுகள் அனைத்தையும் கடத்தல் செய்யப்பட்டு அவனோட உழைப்பை கடத்துறது தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரைக்கும் மனித கடத்தலாக இருந்துச்சு. ஒரு மனிதனை கடத்தி அவனை அடிமைப்படுத்தி அவங்கிட்டருந்து வேலை வாங்குறது, அவனோட உடல் உறுப்புகளை வந்து திருடுறது, அவனை வந்து ஆன்லைன் மோசடிக்கு கட்டாயப்படுத்துறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை செய்கிறதான் மனித கடத்தல்.
0: தொடர்ந்து சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும் நேயர்களே.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மீண்டும் சிறப்பு நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இன்னல்கள் தரும் இணையதள மோசடிகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஆட்கடத்தல் மற்றும் இணைய வழிகளில் ஏற்படக்கூடிய மோசடிகள் மற்றும் பாதிப்புகள், இந்த மோசடிகளுக்கு பின்னால் சிக்கி கொண்டவர்களோட நிலைமை, அது குறித்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து நமக்கான தகவல்களையும் சட்டத்திட்டங்களுக்கான அந்த வரைமுறைகள் எந்த அளவு இந்த மக்களை பாதுகாக்கிறது பாதிக்கப்பட்டவர்களை அப்படிங்கிறதுக்காக நம்மளோட நிலையத்தில் தொடர்ந்து இங்கிருந்து உங்களுக்காக தகவல்கள் வழங்க காத்திருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் பா மைக்கேல் செபாஸ்டியன் அவர்கள். இதோ நிகழ்ச்சி தொடர்கிறது நண்பர்கள். 12:13 ஆகுது. நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அடுத்த நேயர், வருக, வணக்கம்
6: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் என்ன?
6: சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: தொடர்ந்து பேசுங்க
6: சார். என் பேர் மணிமாறன், நான் மதுரை கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டியிலிருந்து பேசுகின்றேன்.
0: நல்லது
6: சார். இப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: டிஜிட்டல்
6: அரெஸ்ட்,
0: அரெஸ்ட்
6: வந்து, ஆமா, அத டிஜிட்டல் அரெஸ்ட்னா அது வந்து ஃபேக் தான், 100% ஃபேக் தான்.
0: சரி,
6: ஆனா தெரியாதவங்க அதை கண்டு பயந்து டக்குன்னு வாங்க, QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, அதை

0: பத்தி கொஞ்சம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி சார் என்ன சொன்னீங்களோ அது ஒண்ணு. ரெண்டாவது என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கும் ஒரு ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு,
1: சுருக்கமா சொல்லுங்க.
0: அதாவது 2021 அக்டோபர் டிசம்பர் மாசம் எனக்கு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு கண்டினியூஸா எஸ்எம்எஸ் வந்துட்டு போன் ஆஃப் பண்ணிட்டேன்.
1: சரி,
0: திருப்பி என்னடா எஸ்எம்எஸ் வந்து ஃப்ரீ ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போனை பார்த்தா என்கிட்ட இருந்த ஒரு பர்டிகுலர் கார்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு.
1: ஓகே,
0: 1 lakh அரௌண்ட் 1 lakh ரூபீஸ், 1 lakh கிட்ட.
1: அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சதா அதுக்கப்புறம்?
0: இல்ல கிடைக்கல, நான் உடனே ஐபிஎஸ்சி இது என்னது இதுல சைபர் கிரைம்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இமிடியேட்டா வித் இன் ஹாஃப் அன் அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், கார்டையும் பிளாக் பண்ணிட்டேன்.
1: சரி,
0: பேங்கையும் நான் சொல்ல விரும்பல. அது ஒரு பர்டிகுலர் இதுல வந்து எனக்கு நான் எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே பண்ணல. ஆனா
1: சரி,
0: அது எப்படி பண்ணிருக்கானா, என் போனையே ஹேக் பண்ணி எனக்கு என்னுடைய மொபைலுக்கு ஒரு மொபைல் ஆப் எனக்கே எப்படியோ லிங்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்களோட கேள்விகளையும் கொடுத்துருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு அதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக முன்னின்று உங்களோட தகவல்களையும் கொடுத்துருக்கீங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அட்வொகேட் சார் சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கறத பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்ட், அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. முதல்ல எப்படி வந்து மக்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களில் வந்து பொய்யான விளம்பரங்கள், கவர்ச்சியான செயலிகளை நம்மளை வந்து பதிவிறக்கம் செய்வதற்கு தூண்டி மக்களை வந்து தவறான வழிகளில் ஈடுபட்டு அவங்ககிட்டருந்து பணம் பறிக்கிறதுக்கான ஒரு மோசடி கும்பல் வந்து என்றைக்குமே வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அதிகமாக ஒரு குழுக்களாக அவங்க இணைஞ்சு பல்வேறு நாடுகளில் இருந்தோ, நம்ம இந்தியாவிலையும் பல மாநிலங்களில் இருந்தோ அவங்க அதை வந்து செயல்பட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலில் இருப்பாங்க. அறியாமை, மக்களோட அறியாமையும் விழிப்புணர்வு இன்மையும் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இதிலிருந்து நீங்கள் எளிதாக விடுபடலாம், அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: இவங்களோட அந்த ஹிஸ்ட்ரியில் 2021 அந்த பணம் பறிபோனதாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இப்போ 5 வருடங்கள் ஆகுது. இனி என்ன எந்த நிலையில் அவங்கள முன்னிறுத்தினாங்கன்னா இதற்கான நியாயம் அப்படிங்கிறது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவங்க பெறலாம். அதை பற்றின உங்களோட கருத்து சொல்லுங்கள்.
2: அதாவது இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மோசடி நடக்கும்போது உடனடியாக வந்து 1930 என்ற ஒரு எண்ணுக்கு வந்து நிதி மோசடிக்கான ஒரு எண் நம்மளுடைய ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டிருக்குது. அது இமீடியட்டாக அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த பண பரிவர்த்தனை வந்து துண்டிச்சுக்கலாம், உடனடியாக துண்டிச்சுக்கலாம். மற்றும் உடனடியாக சைபர் கிரைம் போர்ட்டல், இது வந்து ஒரு இணையவழி மூலமாக எளிதாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஃபார்வர்டு செஞ்சு அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன முறையில் வந்து நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறலான்னா, உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கிற காவல் நிலையத்தை அணுகி அந்த எதிர்த்தரப்போட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணும்போது அதில் சர்டன் அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம்.
1: ரொம்ப நல்லது, உங்களுக்கு உபயோகரமான தகவல்களாக இருக்கும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு. நேரம் நண்பர்கள் 12:17 ஆகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும். நேயர்களே,
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். மதுரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தோட ஒளிபரப்போடு இணைஞ்சிருக்கிறோம். இந்த ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்னைக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பல தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் பா மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள் தான். சார், என்னோட அடுத்த கேள்வி, இந்த மனித கடத்தலை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், அது சார்ந்த இணைய வெளி குற்றங்கள் மோசடிகள் பாதிப்புகள் அதை பற்றி கடந்த பல நிமிடமாக பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்து வரக்கூடிய நிமிடங்களுக்கும் நம்ம தயாரில் இருக்கிறோம். மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: பொதுமக்களிடையே மனித கடத்தலுக்கான விழிப்புணர்வு இன்றைய காலகட்டத்தில் சச்சு விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து நம்ம ஒன்றிய அரசும் மாநில அரசும் முந்தைய அரசுகளும் அதை வலியுறுத்தி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்மளுடைய தொலைபேசியிலேயுமே நம்ம கால் செய்கிறதுக்கு முன்னாடி சில வசனங்களை ஒளிபரப்பு செய்கிறாங்க. தொடர்ந்து வந்து நம்மளை வந்து ஊக்குவிக்கும் விதமாக ஒன்றிய மாநில அரசுகளோட சமூக வலைத்தள பக்கங்களில் வந்து அதற்கான விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் இன்னுமே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். இருந்தால் தான் சைபர் குற்றங்களுக்கு எதிரான விடயத்தை வந்து ஈஸியாக மக்கள் எதிர்கொள்ள முடியும். விழிப்புணர்வு அவசியம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் மக்களை இன்னும் ஏமாற்றுறாங்க. ஈவன் நானும் ஏமாறலாம், நீங்களும் ஏமாறலாம். சச்சே விழிப்புணர்வோடு இருங்க.
0: விழிப்புணர்வு ரொம்ப குறைவு அப்படிங்கிறத நம்ம ஒரு கால் பண்ணுறப்பயே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த எண்கள் வந்து சந்தேகத்திற்குட்பட்ட நண்பர்களாக இருந்தாலோ இல்லை குறுஞ்செய்திகள் ஏதாவது நீங்கள் வாங்கப்பெற்றாலோ உடனடியாக இந்த நம்பர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற மெசேஜை நம்ம கேட்குறதே நமக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். விழிப்புணர்வை முன்னேற்றத்திற்கு ஏற்பட்டு மோசடிகளை வெகுவாக இனி வரக்கூடிய நாட்களில் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிறப்பு நேரடியில் தான் நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. முன்னாடியெல்லாம் அந்த மனித கடத்தல் நேரடியாக வெளிப்படையாக இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அட்வொகேட் சார். ஆனால் இன்றைக்கி எல்லாமே மறைமுகமாக இருக்குது. ஒரு பாதிக்கப்பட்ட நபர் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அந்த குழுவினர்கிட்ட நேரடியாக சிக்கிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மனித கடத்தலுக்கான நிகழ்வு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் ஆரம்பித்து அந்த மோசடி எப்படி சக்ஸஸாக நடத்துகிறாங்க, அந்த ஒரு ப்ராசஸை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதிலிருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு இது நிச்சயம் உதவியாக இருக்கும்.
1: அந்த மனித கடத்தலுக்கான ஆரம்பம் வந்து எங்கே ஆகுதுன்னா, இணையம் சார்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்கள் வெப்பு இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக ஆரம்பிக்குது. பொய் முதல்ல வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொய்யான போலியான விடயங்கள் கவர்ச்சியான ஒரு விளம்பரங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும் அங்கே வேலை கிடைக்கும், நீங்கள் இங்கே வேலை பார்த்தா உங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும், பார்ட் டைமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கலாம். இதில் யார் அதிகமாக பாடிக்கப்பட்டனா வேலை தேடும் இளைஞர்கள், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுறக்கூடிய நபர்கள். அவர்களுக்கு வெளிநாடு என்பது ஒரு பெரிய ஐயோ, நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், நம்மளுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் அங்கே போயிடணுங்கிற ஒரு எண்ணம் படைத்தவர்கள். குழந்தைகள் மற்றும் வந்து பெண்களை வந்து அதிகமாக வந்து

0: இணையத்தில் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஏமாற்றம் பண்ணி வர்றாங்க.
1: இந்த மனித கடத்தலில் உள்நாட்டுகளுக்கு இடையில் கடத்தப்படுவது, வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுது, இது எது சட்டம் சார்ந்த விஷயங்களில் சிக்கலானது?
0: உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது, நம்ம ஈஸியாக வந்து சட்டத்தை வந்து அணுகலாம். வெளிநாட்டுங்கும்போது அதுக்கு இன்னும் விழிப்புணர்வு தேவை. அங்கே இருக்கிற சட்டத்தை, அங்கே இருக்கிற வந்து அதிகாரிகளை அணுகிறதுக்கு நம்ம இங்கேருந்து போகும்போதே முன்னெச்சரிக்கையாக சில ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு போக வேண்டியதாக இருக்குது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்றைக்குமே விழிப்புணர்வு தான் தன்னை பாதுகாக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த கடத்தப்பட்ட நபர்களுக்கான உரிமை எப்படியெல்லாம் பறிக்கப்படுது, என்னென்ன உரிமைகள் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஃபுல்லாக நம்ம சீஸ் பண்ணுறோம், அவங்களோட ரைட்ஸை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தருவதா சில பேர், சில நபர்கள் வந்து அவர்களை உள்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு அழைத்துட்டு போயிட்டு முதல்ல அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து பறிமுதல் செய்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய மொபைல் ஃபோன்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தையுமே அவங்கள்ட்டிருந்து பறிமுதல் செய்து அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களை கொடுமைப்படுத்தி துப்பாக்கி முனையிலோ கத்தி முனையிலோ அவங்கள வந்து மக்களுக்கு எதிரான, இந்த உலகத்திற்கு எதிரான சில விடயங்களை செய்கிறதுக்காண்டி தூண்டுறாங்க, தூண்டவும் செய்கிறாங்க, அவங்கள வேலை வாங்கவும் செய்கிறாங்க.
1: இந்த கடத்தப்பட்ட நபர் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள ஒரு வெறுமைக்கு தள்ளுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இந்த கும்பல்னால் நம்மளால் இல்லை, இந்த கடத்தப்பட்ட நபர்களுக்கும் அவங்களோட பொது வாழ்விற்கும் உண்டான அந்த தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தனக்கான தகவல்களை இந்த பொது வாழ்வில், அதாவது பாதிக்கப்படாத ஆரோக்கியமாக குடியுரிமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த தகவல்களை கடத்தினா தான் அது வந்து பாதுகாப்பு அமைச்சகத்துக்கோ இல்லை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கோ அந்த தகவல் பரிமளிக்கப்படும், அந்த இடத்துக்கிட்டேருந்து பாஸ் ஆகும். இவங்களுக்கு தொடர்பே இல்லாமல் இருக்குமே, எந்த அளவுக்கு இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறது சிக்கலானது இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு?
0: அதாவது அங்கே பாதிக்கப்பட்ட நபர் அந்த மனித கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டும்போது இல்லீகல் ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அதை இல்லீகல் ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ். அங்கே வந்து மனிதர்களுக்கு, வெளி மனிதர்களுக்கு தொடர்பே இல்லாத அளவுக்கு அவங்களை அடிமைப்படுத்தி இன்னர் லேண்ட் கனெக்ஷன் சொல்லி ஒரு விடயத்தை உருவாக்கி அவங்கள வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி மக்களுக்கு எதிரான சில குற்றங்களை செய்ய வைக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. முக்கியமாக இணைய வழி மூலமாக தான் மக்களை ஏமாத்துறாங்க, ஆன்லைன் ஸ்கேம்.
1: சமீபத்திய தரவுகளோட அடிப்படையில் இந்த கடத்துறதலுக்கு உள்ளான அந்த தனிநபர், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: பல விதமாக வந்து அவங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உடல் அளவில் வந்து எவ்வாறு அவங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அதாவது ஃபிசிக்கலாக அவங்களை எப்படி, ஃபிசிக்கல் அபியூஸ். ஆணாக இருக்கும்போது அவரை வந்து கடத்தல் செஞ்சு அவரை வந்து துன்புறுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி முனையில் அவங்கள மிரட்டுறாங்க, எலக்ட்ரிக் ஷாக் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள அடிமைப்படுத்தி சில நாடுகளில், சில இடங்களில் வந்து விபச்சாரம் அவங்கள செய்ய தூண்டுறாங்க, பாலியல் ரீதியான சில துன்புறுத்தங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து உடல் அளவில், மனதளவில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து நம்ம உடல் அளவில் ரொம்ப பாதிக்கப்படும் போது ஒரு மனுஷன் தனிமையில் அவங்கள வந்து அடிமைப்படுத்தும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு குடும்பமாக இங்கேருந்து வாழ்ந்துருப்போம் உள்நாட்டில், வெளிநாட்டுக்கு அவங்க போகும்போது அந்த தனிமையை உணரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனதளவில், குடும்பத்தோட கனெக்ஷன் இல்லாதனால மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் பொருளாதார அளவில் உண்மையாட்டே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அடிமைப்படுத்தி நம்ம நாட்டோட சட்டப்படி 8 மணி நேரம் தான் ஒரு மனிதன் வேலை பார்க்கணும், ஆனால் அங்கே பல மணி நேரங்கள், 15 முதல் 18 மணி நேரம் அவங்கள வேலையை வாங்குறாங்க. அவங்கள வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க, நீங்கள் இந்த வேலையை செய்யணும், இந்த டார்கெட்டை முடிக்கணும், இத்தனை பேரை நீங்கள் ஏமாற்றணும். ஆன்லைன் மோசடி அங்கே வந்து நடக்குது. அதனால் பொருளாதார ரீதியாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு உரிய சம்பளம் எதுவும் கொடுக்கறது இல்லை, அவங்கள மிகவும் அடிமைப்படுத்துகிறாங்க. ஒரு மனிதநேயமே அங்கே வந்து முற்றிலுமாக தொடர்பு துண்டிக்கப்பட்டு மனித நேயத்திற்கு எதிராக பல குற்றங்கள் அங்கே வந்து நடத்தப்படுது. அந்த குழுக்கள்கிட்டருந்து நம்ம எவ்வாறு நம்ம பாதுகாக்கப்படுறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.
1: ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த பாதிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறாங்க அப்படின்னு, பல தரப்புலேயும் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு சுகமான ஒரு விஷயந்தான், ஆனால் அந்த வேலை விருப்பம் இல்லாமல், அதுவும் சட்டத்திற்கு புறம்பாக கடத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலாக

0: முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுமே இப்போ அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த சிறப்பு நேரலை இடம்பெற்றிருக்குது. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் சரியாக நண்பர்கள் 12:33:48 ஆகிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நேரம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மோசடிகளை பற்றி பேசுகிறதுக்கும் மனித கடத்தல்களை பற்றி பேசுகிறதுக்கும் நேரம் பத்தாது. ஏன்னா அதற்கான பாதிப்புகள் சமூக மக்கள்கிட்ட ரொம்ப வெகுவாகவே இருக்குது. எப்படிப்பட்ட இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் அப்படிங்கிற தலைப்பில் வர்த்தக ரீதியாக எந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நமது நேயர்களுக்காகவும் என்னோட சின்ன சின்ன க்வெஸ்டின்ஸ்க்காகவும் நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் மிஸ்டர் பா மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள் தான். மீண்டும் நேரலையில் இணைகிறோம். நம்மளோட தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இணைய காத்திருக்கக்கூடிய அந்த நபர் வருக. வணக்கம். வணக்கம் மைக்கேல் சார், நீங்கள் பல தகவல்களை எங்களோட நேயர்களுக்காக நேரடியில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தனி நபர்கள் எப்படியெல்லாம் இந்த கடத்தல் குழுவினர்கிட்ட மாற்றுறாங்க, இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
1: இதுதான் இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அண்டு முக்கியமான ஒரு தலைப்பாக வந்து இந்த விடயம் இருக்கும். ஏன்னா இதை வந்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிடுங்க. இதுதான் வந்து எப்படி வந்து உங்களை வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஆசைகளை எப்படி தூண்டுறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சியில் தொழில்நுட்பம் தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, அதுவும் நல்ல ஒரு ஃபோன் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து மல்டிப்பிள் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாஸ் வச்சுருக்கிறோம். இந்த இளைய வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் பல தரப்பட்ட வேலைவாய்ப்புக்கான செயலி அதாவது ஆப்பை வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனித கடத்தல் கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொய்யான விளம்பரத்தை வந்து செயலிலேயோ அல்லது சமூக வலைதளத்திலேயோ எல்லோருக்கும் மூலமாக பரவை செய்கிறதுக்கான சில விடயங்களை பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. அந்த அது வந்து எப்படின்னா ஒரு ஆசையை இழுக்கும். அதாவது எப்படின்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படுற ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து வேலை நம்மளுக்கு எங்கேயா கிடச்சிடாதா, அதுவும் வெளிநாட்டில் கிடச்சிடாதா, எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் நம்மளுக்கு வேலை தர்றாங்களே, அதுவும் இவ்வளோ சம்பளத்துக்கு தரப்போகிறாங்களா, அப்படி வந்து உங்களை வந்து கவர்ச்சிப்படுத்துறதுக்கான சில விளம்பரங்களை கொடுக்குறாங்க. நிறைய பணம் தருவதாக கூறுறாங்க. இந்த நாடு, இந்த நாட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், இந்த நாட்டில் வந்து அந்த நாட்டோட அட்மாஸ்பியர் ஐயோ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் வேலை கொடுக்குறோம், இவ்வளோ நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், சுற்றலாம், வெளியே சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தூண்டி உங்களை வந்து எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு முகவர்கள், அதாவது முகவர்கள்னால் ஏஜென்ட், இங்கே ஒரு ஏஜென்சி உருவாக்கி உங்கள் எல்லாரையும் தகவல்களையும் கலெக்ட் பண்ணி அவங்க வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே போனோன்னே ஒரு 2-3 நாள் உங்கள் கூட நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆகா நம்ம இங்கே வந்துட்டோம், நல்லா இருக்கும், நல்லா ஆக போகிறோம், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு சொல்கிற ஒரு ஆசையை அவங்களுக்கு தூண்டுறாங்க. தூண்டி சற்று சில நாட்களில் அவங்களோட உண்மையான முகத்தை அவங்களுக்கு காணிக்க தோன்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பாஸ்போர்ட்டை முடக்கிறாங்க. பாஸ்போர்ட் முடிஞ்சு, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்கு திருப்பி வரோன்னா பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அனைத்தையும் பிடுங்குறாங்க. அவங்க குடும்பத்தோட கான்டாக்ட் இல்லாமல் அதளவுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. உங்களை வந்து ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகல் காம்பவுண்ட்ஸ், இல்லீகல் ஸ்கேம் காம்பவுண்டுன்னு ஒரு சர்க்கிள்குள்ளே உங்களை அடைச்சி அங்கே வந்து உங்களை மாதிரி மாட்டிக்கொண்டு பல நபர்கள் இருப்பாங்க, அங்கே வேலை செய்ய வைக்கிறாங்க. இது வந்து அதிகமாக எந்த நாடுகளில் நடக்குதுன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற நாடு, அதை வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கண்ட்ரியை பற்றி நான் பிறகு பார்ப்போம். அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு இதை உங்களை அடிமைப்படுத்தி இணையம் சார்ந்த குற்றங்களை வந்து மக்களுக்கு எதிராக செயல்றதுக்காண்டி தூண்டுறாங்க. நீங்கள் அதனால் இப்படி மாட்டிக்கிட்டுறீங்க.
0: நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போகணும் அப்படின்னாலே இந்த கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவே முடங்கி போகுது அப்படிங்கிற சமயத்தில் அந்த தனி மனிதனுக்கான குடியுரிமையே பறிக்கப்பட்ட அளவுக்கு அது இருக்குது. இதோ நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கப்பா.
0: ராஜேஸ்வரி அம்மா, தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க.
2: ஐயா வணக்கங்க ஐயா, ரொம்ப தெளிவா அழகா சொல்லிக்கிட்டு
1: இருக்கீங்க.
2: மோசடிகளை பத்தி மகிழ்ச்சிங்க ஐயா உங்களோட பேசுனதுல.
1: அதாவது இப்ப
2: என்னன்னா, நிறைய பேர் வந்து இங்க விவசாயம் பாக்குறவங்க எல்லாம் விவசாயம் போயிட்டு போகுது, மழை சரியான முறையில இல்ல இல்ல, அதனால என்ன செய்யறாங்க, விவசாயத்தை கூட அந்த நிலங்களை வித்துட்டு பணத்தை கட்டி போயிடுறாங்க. அது எதை பார்த்து போடுறாங்கன்னா, அந்த நோட்டீஸ் போடுறாங்க பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் ஒட்டி இருக்கு பாருங்க நோட்டீஸ், சிங்கப்பூருக்கு வேலை வாய்ப்பு 50,000 கட்டுங்க, இந்த இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு. அதை போய் தீவிர விசாரிக்காம கூட போய் பணத்தை கட்டி போயிடுறாங்க. அது என்னென்ன விசாரணைன்னா, டூரிஸ்ட் விசாவில போயிடுறாங்க நிறைய பேர்.

0: சரியா
1: அத
0: சொல்றீங்க. ம்,
1: ஆமா, டூரிஸ்ட் விசால போயிட்டு அவங்க படுறாங்க அவன நிலை. எப்படியாவது நண்பர்களை பார்த்து போன் பண்ணி வீட்டுக்கு தெரிவிக்கும் போது வீட்டுல அவ்வளவு ஒரு வேதனையும் அவ்வளவு ஒரு துடிப்பும் துடிக்கிறாங்க பெத்தவங்க எல்லாம். விவசாயத்தை நம்பி நல்லபடியா சிறப்பா வாழாம அதை விட்டுட்டு அங்க போய் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அவங்க வந்து ஒரு ஏதாவது கொரோனா காலங்கள்ல கூட அவங்க வர முடியல, ஏன்னா அவங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இல்லையில. அங்க டூரிஸ்ட் விசாவில போறவங்களுக்கு முடக்கப்பட்டுறது இல்ல பாஸ்போர்ட். நீங்க சொன்ன மாதிரி இப்படிப்பட்டவங்க எப்படி இதுல இருந்து தப்பி போடுறதெல்லாம் நம்பலாமா? எப்படி அவங்க நேரடியா அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு எங்க போய் அணுகுமுறைன்னு சொல்லணுங்க.
0: ரொம்ப நல்லதுமா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. உங்களுக்கான இந்த பதில்கள் எல்லாமே இங்க வந்து இன்னும் ஒரு அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்கள்ல நீங்க கேட்டுக்கலாம். என்னோட அடுத்த கேள்வி, மனித கடத்தலோடு தொடர்பு அப்படிங்கிறது வந்து இணையதளத்திற்கு அதிகமாக இருக்குது. மனிதன் வெளிப்படையாக கடத்தப்பட்டவன், அடிமைத்தனம், முடக்குத்தனம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மாறி இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தினால இணைய வழியாக பல்வேறு சட்ட விரோத செயல்பாடுகள் செய்வதற்காக அவனை தூண்டும் விதமாகவும் அவனை தொழில்நுட்ப ரீதியாக நம்ம அடிமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நீங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மனித கடத்தலோடு தொடர்புடைய சைபர் கிரைமில் இருக்கக்கூடிய பல கடத்தல்கள் மற்றும் மோசடி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேனே, என்னென்ன மோசடிகள் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
2: ஆமாம், ஒரு முந்தைய நேயர் வந்து ஒரு அருமையான ஒரு விடயத்தை வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வச்சுருக்கிறாங்க. உண்மையாட்டு அவங்க வந்து சொந்தமான இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை விற்று கூட அவங்க வெளிநாட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற நபர்களோ இன்றைக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்து அழுத்து போய் ஐயோ என்ன வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு ஒன்றுமே எவ்வளோ பணம் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லை, அதனால் சொந்த நாட்டுக்கு போகணும், சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த இடத்துக்கு போகணும், சொந்த இடத்துல விவசாயம் பண்ணணும் தான் இன்றைக்கி எல்லோரும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற கேள்வி எப்படின்னா, எந்தெந்த விதமாக வந்து மக்கள் ஏமாறுறாங்க, எதை கண்டு ஏமாறுறாங்க? முதல்ல வந்து போலியான ஆப்ஸ், போலியான செயலி, அதில் வந்து வேலைவாய்ப்பு தேடுவதற்கான போலியான செயலிகளை உருவாக்கி அதில் வந்து மக்களை ஏமாத்துறாங்க. அப்புறம் கவர்ச்சியான விளம்பரங்கள், போலியான விளம்பரங்கள், இதை வந்து சமூக வலைத்தளங்களை பரப்ப செய்து பொய்யான கணக்குகளை சமூக வலைத்தள கணக்குகளில் தொடங்கி அப்படி ஏமாத்துறாங்க. அப்புறம் அட்ராக்டிவான அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ரொம்ப மோசமாக, அதாவது எப்படின்னா நீங்கள் இதில் இவ்வளோ ரூபா கெட்டுனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இவ்வளோ என்னடா இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு இவ்வளோ கம்மியான பணத்தை போட்டு இவ்வளோ அதிகமான சம்பளம் கிடைக்குதாங்கிற ஒரு கவர்ச்சி. அப்புறம் பார்ட் டைம் ஜாப்ஸ், அதாவது இளைஞர்களையும் வீட்டில் இருக்கிற பெண்களையும் வந்து உள்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் மூலமாக. நீங்கள் இவ்வளோ ரூபா கெட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலையை தர்றோம், இணையத்தில் வந்து உங்களுக்கு நிறைய வேலையை தர்றோம். அதாவது எப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ கெட்டினீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அதே மாதிரி நம்ம மக்கள் அதை நம்பி கெட்டுறாங்க, அதுக்குன்னு ஒரு குரூப் இருந்து மக்களை ஏமாத்துறாங்க. அதுவும் ஏறுனா குறிப்பாக வந்து இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் வந்து ஏதாவது நம்மளுக்கு குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்காண்டி நம்மளுக்கு எதுவும் ஒரு பணம் கிடைக்காது, அல்லாட்டி ஒரு பாக்கெட் மணிக்காண்டி பாக்கெட் மணிக்கு கிடச்சிடாதான்னு சொல்லி எப்படி இது ஏமாறுறாங்கன்னா இணையத்தில் இந்த மாதிரி ஃபேக் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆட்ஸை பார்த்து ஏமாறுறாங்க. ஏமாந்து அதில் சிக்கி தவிக்கிறாங்க. சரி, அப்போ யார்கிட்டயோ கடனை கிட்டனை வாங்கி எடுத்து ஒரு அமௌண்ட்டை கட்டுறாங்க. கெட்டினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பண்ணுங்கள், உங்களுக்கு 300 ரூபா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா 300 ரூபா, இந்த ஃபார்மை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா 300 ரூபா, இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கை கொடுக்குறாங்க, சிம்பிளான ஒர்க் கொடுக்குறாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதனால் அந்த மக்கள் அதை ஏமாத்துறாங்க. ஏமாந்தி அந்த ஒரு குறிப்பிட்ட சில வாரங்களுக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு திருப்பி அவங்கள ப்ரொமோஷன் பண்ணுறோம், நீங்கள் இன்னும் அதிகமான அமௌண்ட்டு கெட்டுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கெட்ட வச்சு திருப்பி அவங்கள மொத்தமாக ஏமாத்திடுறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து இதில் இப்போ சமூக காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏமாற்றம் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பொய்யான திருமண பதிவுகள், அதாவது திருமண பதிவுகள் இருக்கக்கூடிய செயலிகளில் வந்து பொய்யான கணக்குகளை தொடங்கி அவங்ககிட்ட ஆபாசமாக நடந்து அவங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறாங்க. இது போன்ற நிறைய ஒரு மோசடிகள் நடக்க. அப்புறம் ஃபேக் ஆன்லைன் டேட்டிங்ஸ், இந்த ஆன்லைன் டேட்டிங்ஸ் மூலமாகவும் நிறைய ஏமாற்றப்படுறாங்க மக்கள்.
0: நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றீங்க. இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் இந்த சிறப்பு நேரலையில் நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், தொடர்பில் இருக்கிறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தங்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, என்ன கேள்விகள் இருக்கு? சுருக்கமா, ரத்தின சுருக்கமா கேளுங்க பார்க்கலாம்.
3: ரத்தின சுருக்கமா தான் கேட்க போறேன் சார். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
3: நான் வந்து ஒரு ரெண்டு கேள்வி சார். நம்மளுடைய தேவைகள் வந்து கல்யாணம் சொன்னீங்களா, நம்மளுடைய திருமணம் எல்லாமே வச்சிருக்கா, நம்மளுடைய லோனுக்கு வந்து அலையிறான், நம்ம தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க லோன்

0: தேடிதானே அழகிறீங்க அப்படின்னு நம்ம அவங்களாவே இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி வாண்டட் அந்த மாதிரி கொடுத்து நம்மளோட தேவைகள் எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி.
1: கண்டிப்பா தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்களுக்கான பதில வந்து வழக்கறிஞர் உங்களுக்கு கொடுக்கறாங்க. நம்மளோட தேவையை எப்படி ஒரு ரிமோட்ல இருக்கக்கூடியவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, அது சார்ந்த நமக்கு என்ன தேவையோ அது அடிப்படையில நம்மள பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி இந்த இன்டர்நெட்ல பண்றாங்களே, இது எப்படி அப்படிங்கறத கேட்டிருக்காங்க.
2: முதல்ல வந்து தகவல் திருட்டு. இன்றைய காலகட்டத்தில் வந்து தகவல் திருட்டுங்கிறத ஐடென்டிட்டி தெஃப்ட்ங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம வந்து வறுமையாக இருக்கிறத வந்து சில பேங்கோ சில ப்ரைவேட் பேங்க்கிட்டையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கு மூலமாக சில ஏஜென்ட் இருக்கிறாங்க, இந்த உங்களுக்கு லோன் எடுத்தாரோ அப்படி இப்படின்னு பொய்யான விளம்பரங்களை கொடுத்து அவர்கள்கிட்ட இந்த மாதிரி தகவல்களை தெரிவிக்கும் போது அந்த நம்மளுடைய தகவல்களை வந்து, அதான் நம்ம வறுமையில் இருக்கிறத வந்து இவங்களுக்கு லோன் தேவைப்படுது, அப்போ வந்து சில ஏஜென்சிக்கிட்ட அதாவது டார்க்நெட் ஏஜென்சிக்கிட்ட இதை கொடுத்து அவங்க வந்து நம்மளை வந்து தொடர்ச்சியாக நம்மள்கிட்ட வந்து விளம்பரங்களை நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ரெகுலர் மெசேஜ் மூலமாகவோ நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி விடயங்களை வந்து நம்ம சர்ச்சை ஆராய்ந்து தான் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம ட்ராங்கிறது வந்து இன்றைக்கி வந்து TRA நம்ம ஒன்றிய அரசால் வந்து கொடுத்துருக்கப்பட்டிருக்க இந்த அமைப்பின் மூலமாக வந்து நம்ம எவ்வாறு விழிப்புணர்வு இருக்கணும், இந்த நம்ம மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சில வங்கிகள் மூலமாகவே நம்ம வந்து லோனை இன்றைக்கி பெறலாம். எல்லா வங்கிகளுமே உங்களுடைய சில விடயங்கள், மனிதன் வந்து உண்மையாகவே அதுக்கு வந்து தகுதியானவனாக இருந்தால் இன்றைக்கி வந்து வங்கிகள் வந்து உண்மையாட்டே அதுக்கு வந்து நல்ல லோன் கொடுக்குறாங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் வித்தின இன்ட்ரெஸ்ட்குள்ளே அவங்கள வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதனால் பொய்யான லோன் தர்றவங்களை நம்பி போக மாட்டேன், ஏன்னா அவங்க அதிகமான வட்டி கொடுப்பு வட்டிகளை உங்கள் மேலே போட்டு உங்கள் மேலே இன்னும் நிதி சுமையை தான் ஏற்படுத்த பார்ப்பாங்க.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அந்த நிதி சுமை எப்படியெல்லாம் நமக்கு வருது அப்படிங்கிறது. அதாவது இணையத்தில் ஆரம்பித்த இந்த மனித கடத்தல் மீண்டும் இணைய வழியாக மோசடிகளை செய்வதற்கான பணியில் அடிமையாக அமர்த்தப்படுறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உலக அளவில் எந்தெந்த நாடுகளுக்கு போகிறவங்க இந்த கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வுகளை இன்னும் கூடுதலாக நாங்கள் வச்சுருக்கணும்.
2: அதாவது நம்மளுடைய ஒன்றிய அரசானது சில நாடுகளுக்கு நம்ம டூரிஸ்ட் விசா மூலமாகவோ இல்லாட்டி ஒர்க்கிங் விசா மூலமாகவோ போகும்போது சச்சி கவனமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வந்து சில விழிப்புணர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இணைய பக்கங்கள் மூலமாக வந்து தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. முக்கியமாக எந்த கண்ட்ரியை பற்றி அவங்க அதிகமாக ரிப்பீட்டடாக இந்திய ஒன்றிய அரசும் சரி ஐநா சபையும் சரி எந்த கண்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிகள், அதை வந்து இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க, மியான்மர் லாவோஸ் தாய்லாந்து. தாய்லாந்து இல்லாமல் நிறைய பேர் டூரிஸ்ட் விசாவில் போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் அங்கேயுமே சில தவறுகள் நடக்க அந்த மக்கள் நம்மளை எப்படி ட்ராப் பண்ணுறாங்கங்கிறத தெளிவாக இருக்கணும். அங்கேயும் சில மோசடிகள் நடக்கு. மற்றும் இது போக கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியாஸ் இதெல்லாம் இந்த கண்ட்ரீஸை வந்து பேஸ்டு என்ன சொல்கிறாங்கன்னா சைபர் லாங்குவேஜில், அதாவது டெக்னிக்கல் லாங்குவேஜில் சொல்கிறாங்கன்னா டார்க்நெட் சைபர் கிரைம் அரெஸ்ட் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க, க்ரைம் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரிகளை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே வேலைவாய்ப்புகளுக்கு போகும்போது மத்திய அரசோட வழிகாட்டுதன்படி போகணும்.
1: உலக அளவில் சொல்லிட்டீங்க இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு அது ஒரு டூரிஸ்டாக போனாமோ இல்லை ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு போனாலோ இல்லை ரிலேஷனை பார்க்க போகிறதா இருந்தாலோ ஒரு வேலைவாய்ப்புக்கு போனாலோ மிக சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உலக அளவில் பார்த்துட்டோம், இந்திய அளவில் எந்தெந்த மாநிலங்களுக்கு இந்த உள்நாட்டு கடத்தல் அப்படிங்கிறது சம்பந்தமான விஷயங்கள் அதற்கான இந்த பொய் வங்கி கணக்கு கணக்குகளை கையாளுதல் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக நடக்குது இந்திய அளவில்?
2: அதாவது இந்திய அளவில் மத்திய அரசானது சில தரவுகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சம் டேட்டாஸ் படி பார்த்திங்கன்னா அதிகமான சைபர் குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா யூபி மகாராஷ்டிரா தெலுங்கானா அஸ்ஸாம் டெல்லி. டெல்லியில் வந்து அதிகமான சைபர் குற்றங்கள் நடக்குது. சில ஏரியாக்களில் வந்து எப்படின்னா இந்த குழுக்களாக அமைஞ்சு மக்கள் வந்து தங்களோட ஐபி அட்ரஸே தெரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கு மனிதர்களுக்கு எதிரான வந்து சைபர் குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாமர மக்கள்களை எப்படி ஏமாற்றலாம், அவர்களை சைபரை பற்றியான சைபர் குற்றங்களை பற்றியான விழிப்புணர்வுகள் இல்லாதவங்களை எப்படி ஏமாற்றலாம்? முன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் மேலே இருக்கிற 5 நம்பர் கூறுங்க, பின்னாடி இருக்கிற 8 நம்பர் கூறுங்கன்னு சொல்லி அடிக்கடி நம்மளுக்கு கால் வரும். அந்த இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து அதை வந்து தடுத்து சில இப்போதைய காலகட்டத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு

0: கொடுத்துருக்காங்க. மக்கள் அப்படி ஏமாத்துனாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பொய்யான தகவல்களை பரப்பி, பொய்யான லிங்குகளை பரப்பி நம்மகிட்டருந்து சில மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு.
1: பல வகையில் இணைய வழிகளில் வந்து மோசடிகள் நடக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்னும் கூடுதலாக என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அது ஒரு ஐ ஓப்பனிங் ப்ரோக்ராமாக இந்த ப்ரோக்ராம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அதாவது பேங்கிங் ஃப்ராட், அதாவது பேங்கிங், அதாவது நம்மளோட வங்கி சார்ந்த சில விடயங்களை குறிவைத்து தான் சில நபர்கள் நம்மளோட வங்கி கணக்குகளை திருடி, அப்புறம் வந்து நம்மளோட ஏடிஎம் கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், கிரெடிட் கார்ட்ஸ் இந்த

0: அதாவது நம்மளோட வங்கி சார்ந்த சில விடயங்களை குறிவைத்து தான் சில நபர்கள் நம்மளோட வங்கி கணக்குகளை திருடி, அப்புறம் வந்து நம்மளோட ஏடிஎம் கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களால் சில மோசடிகள் பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சி, இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி சமயப்பட்ட காலகட்டமாக சில இளைஞர்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சியில் சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து இளைஞர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அதுலேயுமே சில ஃப்ராட்ஸ் ஃபேக் கிரிப்டோ கரன்சி மூலமாக நடக்குது. ஆன்லைன் ட்ரேடிங்கில் இப்போது நம்ம இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம்னு போலியான ஒரு ட்ரேடிங் ஆப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்கள் இவ்வளோ பண்ணுங்கள். நம்ம வந்து என்றைக்குமே வந்து மத்திய அரசு அதுக்கு சில வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. அதனால் அங்கீகரிக்கப்பட்ட சில ஆப்புகள் மூலமாக அந்த ட்ரேடிங் நம்ம பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதை வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். சில பொய்யான போலியான நபர்களை வந்து நம்பாமல் அதை வந்து அந்த ட்ரேடிங்கோட அந்த அக்கௌண்ட் கரெக்டாக இல்லையாங்கிறத நம்ம விசாரித்து எடுத்து பண்ணலாம். சில ட்ரேடிங் வந்து இன்றைக்குமே மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சில ட்ரேடிங் ஆப் இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது இந்த பொருள் இவ்வளோ கம்மியாக இருக்குது அந்த பொருள் இவ்வளோ கம்மியாக இருக்குது, நீங்கள் மக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை ஆசையான கவர்ச்சியான விளம்பரங்களை காமிச்சு அது கம்மியான ரேட்டிங் கோட் பண்ணி அதை நீங்கள் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது, ஒன்லி ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ உங்களை ஏமாற்றுறாங்க. இது வந்து குறிப்பாக வந்து பெண்களை ரொம்ப ஏமாத்துறாங்க. ஆன்லைன் டேட்டா தெஃப்ட்டு, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய டேட்டாக்களை வந்து களவு பண்ணுறாங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க, எந்தெந்த மாதிரி முறைகளில் இணையதள மோசடிகள் நடக்குது மனித கடத்துதலையும் தாண்டி அப்படின்னு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சிறிய விளம்பர இடைவேளை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தொடர்ந்து சிறப்பு நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நேரலையானது இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு தொடர்ந்து சட்டம் உட்பட பல தகவல்களை நமக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் பா மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள். சார், பல விஷயங்களை எங்களோட நேயர்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றீங்க இந்த நிகழ்ச்சியில். கடத்தலுக்கு உட்பட்ட ஒரு தனிநபரோ இல்லைனா குழுவாக சேர்ந்த நபர்களோ இந்த தகவல்களை யாருக்கு தெரிவிக்கிறது? ஏன்னா எல்லை பாதிக்கப்பட்டவர்கள் எதை பார்த்தாலும் பாதிப்பாகவே நமக்கு தோணும். அந்த சமயத்தில் மிக சரியான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தகவல்களை யாருக்கு கொடுக்கலாம், எப்படிப்பட்ட தகவல்களை அவங்க நம்பலாம்?
1: உண்மையாட்டு இந்த ஒரு கேள்வியானது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. எப்படின்னா, சைபர் குற்றம் நடந்துருச்சு, நான் எப்படி என்னோடய பணத்தை மீட்கணும்னு சொல்லி நிறைய நேயர்கள் கேட்டாங்க. என்னால் மீட்க முடியல, இத்தனை வருஷமாயும் மீட்க முடியல. அதுக்கான விழிப்புணர்வு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி சச்சு குறைவாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி குற்றம் நடக்குதா, நிதி சார்ந்த குற்றம் நடக்குன்னா 19:30 என்கிற ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பணத்தை வந்து நிதி சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். சைபர் கிரைம் போர்ட்டல், அந்த சைபர் கிரைம் போர்ட்டல் மூலமாக இமீடியட்டாக அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது ஃபார்வர்ட் ஆகும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்காண்டி மாநில அரசானது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து சைபர் செல் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அதை உடனே தொடர்பு கொள்ளலாம், இல்லாட்டி உங்கள் மிக விரைவாகனால் உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே இது வெளிநாட்டில் நடக்கும்போது ரொம்ப கடினம். நம்ம வந்து எப்படி இவங்களெலாம் தொடர்பு கொள்கிறது? நம்மளோட வெளித்துறை அமைச்சகம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது நிச்சயமாக எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட வெளித்துறை அமைச்சகத்தோட என்ன வந்து நம்ம எம்பசின்னு சொல்கிறேன், அந்த எம்பசியோட நம்பர்ஸை நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. முதல்ல போகும்போதே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் அந்த எம்பசியை வாங்கிட்டு போயிருங்க.
0: என்னோட அடுத்த கேள்வி கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய தருணம். மனித கடத்தலுக்கு எதிரான நடைமுறையில் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள்.
1: இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி பார்த்திங்கன்னா 2000 இதை உருவாக்கியிருக்காங்க இந்த சட்டத்தை. இந்த சட்டப்படி வந்து சைபர் குற்றங்கள் செய்யக்கூடியவங்களை வந்து நம்ம செக்ஷன் 67 கீழே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம். மனித கடத்தல், இந்திய தலைப்பான மனித கடத்தல் வந்து அந்தைய காலகட்டத்தில் இந்திய காலகட்டம் வரைக்கும் புதியதாக இப்போது 2023 பிஎன்எஸ் ஆக்ட் கொண்டு வந்ததுலேருந்து 143 படி சட்டத்தின்படி அவங்க மேலே கடுமையான தண்டனைகளை நம்ம வந்து செயல்படுத்தலாம். அப்புறம் மனித கடத்தல் சட்டம், போக்சோ

0: ஆக்ட்ஸ், இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட், சைல்ட் லேபர் ஆக்ட், இந்த மூலமாக வந்து நம்ம வந்து மனித கடத்தலுக்கு குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கு எதிராகவோ பெண்களுக்கு எதிராகவோ வந்து பாலியல் குற்றங்களோ எந்த மாதிரி குற்றங்கள் நடந்தாலும் நம்ம சட்டம் நம்மளுக்கு வந்து விரைவாக சொல்லுது.
1: பல சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் ஒரே ஒரு தொலைபேசி எண் 90-421-49-222, அதாவது ஆங்கிலத்தில் 9042-149222, இது போக 1930 அப்படிங்கிற உதவி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த இணையம் சார்ந்த மோசடிகளை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத மத்திய அமைச்சகம் நமக்காக ரெடியாக இருக்கிறாங்க. இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப் சர்வீஸும் இருக்குது. இன்றைக்கான இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. எங்களோடு இணைந்து பல தகவல்களை தந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் பா மைக்கேல் செபாஸ்டின் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். ஆல் தி பெஸ்ட் சார்.
0: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 12:55.
4: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम। और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
5: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. இசைக்கு வயது ஏது, நினைவுகளுக்கு அழிவேது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். 70களுடைய காற்றில் கலந்திருந்த அந்த இனிமையான பாடல்கள் வெறும் இசையல்ல, நம் முன்னோர்களுடைய பெற்றோர்களுடைய ஏன் நம்ம இளமை காலத்தினுடைய காதலும் கண்ணீரும் ஆனந்தமும் கலந்த வாழ்க்கை ஈடுகள். ரேடியோ பெட்டிக்கு முன்னால குடும்பத்தோடு அமர்ந்து ரசித்த அந்த பொற்கால தருணங்களை மீண்டும் உங்கள் கண் முன்னாடி எடுத்து வருது இந்த வசந்த கானங்கள். வாருங்கள் நேர்களே, முதல் பாடலோடு நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் இணைகின்றேன் பிரகாஷ்ராஜ்.

0: கதலைகள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். மன அழுத்தத்தை மறக்கடிக்கிறதுக்காக இதமான நினைவுகளை தூண்ட அன்றைய மாபெரும் இசையமைப்பாளர்களும் கவிஞர்களும் பாடல்களும் சேர்ந்து வார்த்தெடுத்த அந்த அற்புத பாடல்களின் அனுபவிப்பாக தான் நாம கேட்டு வச்சிட்ருக்கோம் இன்றைய வசந்த கானங்கள். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் நந்தா இனிலா திரைப்படத்திலிருந்து.

இதயம் தொடும் இனியராகமாய் நாம் எழுதியிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். நேரம் 1:09. தொடர்ந்து இசைக்க காத்திருக்கின்றது கண்மணி ராஜா.

நேரம் ஒரு மணி 12 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலங்கள் மாறினாலும் என்றும் மாறாத பாடல்கள் வசந்த கானங்கள். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் 1973 வெளியான பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற படத்துல இருந்தான் பாடல் கேட்க போறோம். கவிஞர் வாலியுடைய வரிகளில் SPB பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி அவங்க குரலில் இதோ பாடல் ஒலிக்கின்றது, தேன் சிந்தும் பாடல்.

நேரம் 1:16. எண்ணங்கள் என்பவை சிறகற்ற பறவைகள். அவை எல்லைகளின்றி எங்கெங்கோ பறந்து கொண்டே இருக்கும். அப்படி எல்லைகளை தாண்டி காலத்தின் பின்னணியில் நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு அற்புத ராகத்தின் நொடிகள் இவை வசந்த கானங்கள். அடுத்த ஒரு அழகான பாடல், 1979 வெளியான பட்டாக்கத்தை பைரவன் திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில அடுத்த பாடல் தான் கேட்க போறோம். உங்கள் எண்ணங்களுக்கும் சிறகுகள் முளைக்கட்டும், இதோ எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 1:22. அலைப்பாயும் எண்ணங்களுக்கு அமைதி தந்து அடுத்ததாக நம் மனதை ஆட்கொள்ள வருகின்றது ஒரு மெல்லிய தென்றல். 1979 வெளிவந்த பூந்தளி திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசை தூரிகையில் நனைந்த பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவருடைய அமுத வரிகளில் உருவான காவியம் அடுத்த பாடல். இசைக்கு வயது கிடையாது என்பதை நிரூபிக்கும் வகையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் உங்கள் குரலில் இதோ பாடல் ஒலிக்கின்றது பூந்தளிர் திரைப்படத்திற்காக.

பொன் மயிலுடைய நடனம் பார்த்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனசுக்கு அடுத்ததா ஒரு கவிக்குயிலுடைய கானத்தை கொண்டு வருது இந்த வசந்த கானம். மௌனம் கூட சில நேரத்தில் வார்த்தைகள் ஆகுங்க, ஆனால் சில பாடல்கள் மட்டும்தான் கேட்குறப்ப ஒவ்வொரு நொடியையும் கவிதையாக்கும். சோகத்திலும் ஒரு அழகு இருக்கு, பிரிவிலும் ஒரு சுகம் உண்டுன்னு உணர்த்துற ராகம்தான் இது. அடுத்த பாடலா, இயற்கையினுடைய மடியில் உட்கார்ந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் மூழ்கி போறப்ப நம்ம எறியாமல் நம்ம கண்கள் கலங்க வைக்கக்கூடிய ஒரு மாயாஜலம் தான் அடுத்த ஒரு பாடல் கேட்க போறோம். 1977 வெளிவந்த கவிக்குயில் திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய மனதை மயக்கும் மோகன ராக இசையில கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் அவங்களுடைய ஆழமான வரிகளில் பூத்த ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் ஜானகி அம்மா குரல்ல. இதோ சோகத்தையும் சுகமாக்கும் இந்த வசந்த கானம். கேட்டு உருகுங்கள் நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். காற்று வீசுறப்பெல்லாம் மனசுக்குள்ள யாரோ ஒருத்தர் நினைவு வரும் பாத்தீங்களா, அந்த உணர்வை வார்த்தையா ராகமா கொடுத்த பாடல் தான் அடுத்து நம்ம கேட்க போற பாடல். கண்ணை மூடி கேட்டா எங்கும் அவர் முகம் எதிலும் அவர் பேச்சு அப்படின்னு சொல்லலாம். காற்றினிலே வரும் கீதம் படத்துல இருந்தா அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரல்ல கண்டேன் எங்கும் அப்படின்ற அழகான பாடல் தான். மனசை திறந்து கேளுங்க, காற்று கூட பாடும் இப்பொழுது.

நேரம் 1:38. பூக்களின் வாசம் தந்த மகிழ்ச்சிக்கு நடுவே அடுத்ததா நம்ம மனசுல ஒரு ஏக்க பெருமூச்சை வரவழைக்க வருது அடுத்த பாடல் வசந்த காலத்துல. சில நேரங்களில் நம்ம மனசு மழையை எதிர்பார்க்குற வறண்ட நிலம் போல மாறிடுங்க. அந்த மேகம் நமக்கு மழையை தருமா இல்லை சும்மா கடந்து போயிடுமான்னு ஏக்கத்தோடு காத்திருந்த அந்த நொடிகள் இருக்கே, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு வழி. அந்த ஏக்கத்தையும் தவிப்பையும் அப்படியே இசையாக மாற்றி நம்ம நெஞ்சை தொட்ட அடுத்த பாடல் தான் கேட்க போகிறோம். 1978 வெளிவந்த மனிதர்கள் இத்தனை நிறங்களா அப்படின்ற படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில். உங்கள் நினைவுகளில் ஒரு தூறலை போட வருகின்றது இதோ பாடல்.

மனசுக்குள்ள பெய்த அந்த மழை தூறலை தொடர்ந்து இப்போ நம்ம அன்பையும் தவிப்பையும் தூக்கிட்டு போக ஒரு மேகம். சொல்ல நினைச்ச வார்த்தைகள் தொண்டக்குழியில நிக்கிறப்ப, நேரடியா போய் பார்க்க முடியாத தூரத்துல அன்பு வாழ்றப்ப, நமக்கு இருக்கிற ஒரே வடிகால் தூது அனுப்புறதுதான். அன்று காளிதாசன் மேகத்தை தூது அனுப்பினான். இன்று நம்ம மனசுக்கு தமக்கு பிடிச்சவங்க கிட்ட தன் அன்பை சொல்ல இந்த மெல்லிசையை தூது அனுப்புது வசந்த கானம். 1978 வெளிவந்த கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படத்திற்காக தான் அடுத்த பாடல் இளையராஜாவோட இசையில கேட்க போறோம். உங்க அன்பையும் யாரோ ஒருத்தருக்கு தூதாக கொண்டு சேர்க்க வருது இதோ மேகமே மேகமே என்ற பாடல். கேட்டு மயங்குங்கள் நேர்களே, இது உங்க ஆகாஷ்வாணி.

0: முகங்கள் சிந்தும் பணி முத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு
1: அந்த காணி
0: இன்னும் அச்சம் என்னவே.

நேரம் 1:45 நிமிடம். மேகங்களிடம் தூது அனுப்பிய தூய்மையான அன்பை தொடர்ந்து இப்போ நாம் அடைய போறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய காதலை. அன்புங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க, அது காலம் கடந்து பூக்குற ஒரு அதிசயம். காத்திருப்பில் ஒரு சுகம் இருக்குன்னா அது நமக்கு பிடிச்சவங்களுக்காக காத்திருக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு அரிய காத்திருப்பையும் பூத்து குலுங்கும் காதலையும் கொண்டாடுறத அடுத்த ராகமாக வருது. டாக்டர் சிவா திரைப்படத்திலேருந்து 1975 இந்த படம் வெளியானுச்சு. மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். இதோ உங்கள் மனதிலும் காதல் பூக்களை தூவ வருகின்றது மலரே குறிஞ்சி மலரே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:50 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 என் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். காலத்தின் பக்கங்களில் எத்தனை பாடல்கள் வந்தாலும் சில பாடல்களை கேட்குறப்ப மனசுக்குள்ளே ஒரு தனி மரியாதையும் பேரமைதியும் வந்து ஒட்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராஜ கம்பீரமான காவிய பாடலோடு தான் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். 1977 வெளியாக மீனவ நண்பன் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்க போகிறோம். கேட்டு சொக்க வைக்கும் இந்த வசந்த கானங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதோ உங்களுக்காக பாடல் ஒலிக்கின்றது மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

இன்றைய வசதகானங்கள் தந்த இந்த சுகமான இசை அனுபவம் உங்க மீதி நாளையும் ரொம்பவே அமைதியாகவும் அழகானதாகவும் மாற்றும் நம்புறேன். மறுபடியும் மற்றொரு நிகழ்ச்சியில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ். நேர்களே, நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமல்கள் பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி, சின்னச்சக்கி குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 104.9 மெகாஹெர்ட்ஸில் மண்மணம் வீசும் கிராமிய கீதங்களாய் கேட்கலாம் தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணைந்திருக்கும் மேகலே தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடல் என்ன சார்? ஆசவே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:10 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு திம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து.

கிராமத்து மண் வாசனை வீசும் பாடல்களா தான் கேட்டுட்டே இருக்கும் தெம்மாங்கு பாடல்கள் வரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீர தாலாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது கிராமிய தென்றலாய் தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் இரணியன் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:40 இணைந்திருக்கிறோம் நேர்களை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பும் அடுத்த பாடல் பெரிய மருது திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது தெம்மாங்கு பாடல்கள். கிராமத்து மண் வாசனை வீசும் கீதங்களாக தான் கேட்டுகிட்டே இருக்கும் நிகழ்ச்சியில். தொடர்க்கும் அடுத்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலேருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் திண்டா தின் தின் திண்டா, தும் திண்டா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புள்ளாங்குழலு, நீ ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா, நீ படியாத்தா.

4 சென்டிமீட்டர். சென்னை சோழிங்கநல்லூர், தரமணி, ஒக்கியம் துறைப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஏஞ்சம்பாக்கம், மீனம்பாக்கம், சின்கோனா, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை, கண்ணகி நகர், அடையாறு, மேடவாக்கம், பெலாந்துறை, பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சோழிங்கநல்லூர், நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். ராஜா அண்ணாமலைபுரம், வீக்களத்தூர், ஸ்ரீமுஷ்ணம், குன்றத்தூர், அகரம் சீகூர், பெருங்குடி, எறையூர், குடுமியான்மலை, தேவாலா, மேட்டூர், கொடைக்கானல் படகு குழாம், ஆலங்குடி, சிவகங்கை பொதுப்பணித்துறை, கந்தர்வக்கோட்டை, லக்கூர், ஹாரிசான், உட்பிரையர், ஸ்ரீபெரும்புதூர், அவலாஞ்சி, அரக்கோணம், ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. குறைந்தளவு வெப்பநிலையான 23.7 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டங்களின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதியன்றும் வரும் முதல் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 2ஆம் தேதியன்றும் 3ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பித்துடன் நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30க்கு ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி தெம்மாங்கு பாடல்கள். இனி தொடர்வது வானிலை இருக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.
1: இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, சென்னை மடிப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி ஆகிய இடங்களில்

திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீர் விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். விளையாட்டுத்துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். IFL கால்பந்து போட்டி அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. இனி தொடர்வது NCERT இன் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வார்த்தைகள் மௌனமாகும் இடத்தில் இசை தன் சிறகுகளை விரிக்கின்றது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. மனசுக்குள்ள பூத்து நிற்கக்கூடிய காதலை உதடுகள் சொல்ல தயங்கும் போது ஒரு சோலை கிளியிடம் தூர்ந்துவிடும் சுகமான தவிப்பு இருக்கின்றதே, அது வல்லவோ இசை. இசைக்கிறது பாடல் அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்தேன்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம்.

100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. தோழமையாய் தொடங்கி துணையாய் மாறி உயிருக்குள் கலந்த காதலை இதை விட அழகா யாராலும் பாடிவிட முடியாது. ஏ ரஹ்மானுடைய விரல்கள் மீட்டிய வீணை நரம்புகளில், சாதனா சர்க்கமுடைய தேன் சுட்டும் குரல்ல, வைரமுத்துனுடைய வரிகளில் அடுத்த பாடல். காதலன் மட்டும் அல்ல அவன் உயிரினுடைய பாதி, காதலன் மட்டும் அல்ல அவன் உயிரின் பாதி. தொட்டு பேசும் காதலை விட தொட்டு செல்லாத மூச்சு காற்றுக்குள் உறவாடும் காதல்தான் எத்தனை அழகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 3:48. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். யாருடைய பாடல் அப்படின்னா, தாமரை அவர்களுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜருடைய இசையில் உருவான ஒரு அழகான பாடல் இதோ. இரவின் மடியில் இசையாய் மிதக்கும் ஆசைகள், விழிகள் பேசும் மௌன மொழியில் உயிரை தேடும் உணர்வுகளாய் ஒழிக்கின்றது பாடல். காக்க காக்க திரைப்படத்திலிருந்தேன்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. உன் விழிகளில் வழியும் அன்பே என் ஆயுள் வரை தொடரும் கவிதையோ, உன்னோடு வாழும் ஒவ்வொரு நொடியும் காலத்தை வெல்லும் காவியமானதே. காதலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரு மெல்லிய கவிதையாய், நம் மனதை தாளாட்டும் வரிகளாய் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாய் காதலில் விழுதின் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை

9.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: எஸ் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. கனவுகளிலேயே வாழ்ந்திருக்காமல் நிகழ்கால உலகத்திலையும் கொஞ்சம் உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா கனவு மெய்ப்படும் என்ற அழகான வரிகள் சொல்லி நிகழ்ச்சியை இணைவது நான் பிரகாஷ்ராஜ் மற்றும்
1: காளிதாஸ்.
0: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்காக பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக நேர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு
1: 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். நேர்களே,
0: உற்சாகமான மாலை பொழுத விளையாடுறதுக்கு வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டினுடைய விதிமுறைகள் சேம் அதே போல தான். நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு பாட்டை பாடி காட்ட போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காளிதாஸ் பாடி காட்ட போறார் ஆசை.
1: ஆசை அப்படின்னா ஒரு ரெண்டு பாட்டு சொல்றேன் பாருங்க. ஆசை ஆசையா இருக்கிறதே அப்படின்னு ஒரு பாட்டு.
0: பாட்டை பாடி காட்டணும், நீங்களே அவுட்டு போங்க. மொதல் அவுட் ஆயிட்டீங்க. ஓகே, அம்மா அம்மான்னு சொல்றேன், அம்மான்னு சொல்லுங்க.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: குயில்
1: குயில்
0: பாடட்டுமாடுறதுக்கு முதல் நேயர் யார், எங்க வராங்க பாக்கலாம். வருக வணக்கம்.
2: இந்த மாலை காளிதாஸ்,
0: பிரகாஷ்ராஜ். காளிதாஸ் பிரகாஷ்ராஜ்
2: அவர்களுக்கும்
0: சூப்பரா இருக்கும். நிகழ்ச்சியில விளையாட ரெடியா இருக்கீங்களா? வருக வணக்கம். சூப்பரா பாடி காமிச்சார் ரோஜான்னு சொன்னவனே ராஜா சூப்பரா பாடினாரு. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, யாருங்க?
1: வணக்கம் வணக்கம்மா.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை
1: சொல்லலாமாம்மா?
2: சொல்லுங்க சார். ஈஸியா
1: சொல்றேன். மல்லிகை.
2: மன்னன் மயங்கும்
0: பொன்னான மலர். உங்களுக்கு அடுத்த வார்த்தை சந்தனம். சந்தனம் கருப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மூணு வார்த்தையும் சூப்பரா பாடி காமிச்சீங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நாம இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம். என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா பாட்டு ஒண்ணு பாடட்டுமா. நம்ம வார்த்தையை சொல்லுவோம், நேர்கள் பாடியே கட்டுவாங்க. ஓகே, அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்
1: வருக வணக்கம். யாருக்கு, எங்க இருந்து பேசுறீங்க?
0: தென்றல் காற்றே உனக்காகவே நான் வாழ்கிறேன். இது வந்து பாதியிலிருந்து வர பாட்டு, அதனால நீங்க வந்து தோற்று விட்டீர்கள். அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா? ஒரு வணக்கம், அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரமாலை 4:09 ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரை வில்லாபுரத்தில இருந்து மீனாட்சி நகர் ஈஸ்வர்லால் பேசுற. இரண்டு பேருக்கும் இனிய மாலை
0: வணக்கம். உங்களுக்கான வார்த்தை பூந்தளிர்.
4: பூந்தளிர் பூந்தளிர்
0: என்ன பாடன்றிருக்கு
5: வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன்.

0: மாமா, நீ அசி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
2: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா

0: 잠시.
1: நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலைனாலும் சரி, அங்க போய் ஒரு

0: பார்த்தா சரியாயிருப்பா.
1: நல்லது. கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா?
3: நேரம் மாலை 4:16, நாம் விளையாண்டுருக்கோம். இன்னைக்கு பாட்டு ஒன்று தான் பாடட்டுமா ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் சூப்பராக விளையாண்டுருக்கோம். நாங்கள் வார்த்தையை சொல்லுவோம், நீங்கள் பாட்டை பாடி காட்ட போகிறீங்க. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா. சொல்றது யார் இங்கிருந்து?
4: திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவிய மலர்.
3: ஓகே ஐயா, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான அடுத்த வார்த்தைகள் சொல்ல தெரியா தயாரா இருக்காரு காளிதாஸ். ரெடி சொல்லுங்க
5: ஐயா. உங்களுக்கான வார்த்தை வந்து குயில்.
4: குயில் பாட்டு வந்ததுன்னு
3: ஒரு சூப்பரா பாட்டு பாடுறீங்க. அடுத்து
5: அடுத்து மயில்.
4: மயில், மயில் போல பொண்ணு ஒண்ணு, குயில் போல பொண்ணு ஒண்ணு, அந்த பாட்டு.
5: அடுத்து வந்து கருப்பு. நல்லா சூப்பரா பாடிட்டீங்க.
3: அடுத்து கருப்பு. கருப்பு சொல்லிக்கார். அடுத்த வார்த்தை
4: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு.
3: காதல்.
6: காதல்
3: காதல்
4: காதல் காதல்
3: என்ன சொன்னாலும் நேரம் மாலை 4:17 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். இன்னைக்கு நம்ம விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா,
5: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா அப்படின்னா விளையாண்டு இருக்கோம். சிறப்பா விளையாண்டு இருக்கோம். நேரம் எல்லாம் அப்படியே பட்டு பட்டு நீங்க சொல்ல சொல்ல அப்படியே சமையா பாடிட்டு இருக்காங்க இல்லையா?
3: கண்டிப்பா. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
7: அடிச்சு போயிட்டா
3: சொல்றது யாரு? தலை தலை யாரு பேசுறது? சூப்பரா இருக்கும். நிலையத்துல யாவரும் நலம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை ஆண்டவன்.
7: ஆண்டவனா?
3: நாங்க சொல்ற வார்த்தையில பாட்டை பாடி காட்டணும்.
7: ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீர்.
3: அடுத்த வார்த்தை கடவுள். கடவுள்.
7: மாலை. இது ஒரு பொன் மாலை பொழுது.
3: சூப்பர், அருமையா பாடுனீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க. 4:18 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
5: உங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்துடலாமா?
8: கொடுத்துருங்க.
5: உங்களுக்கான வார்த்தை வந்து மாலை.
8: மாலை கருக்களிலே.
3: ஓகே,
5: என்னாச்சு இருக்கு?
3: மாலை
6: கருக்களே.
5: வேற வேற அடுத்த வந்து வார்த்தை வந்து இரவு.
8: இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? திருமண மாலை.
5: சூப்பர். அடுத்து வந்து மலை. மலை.
8: மலை கால மேகம் ஒன்று
3: மஞ்சளாடியது. மான். அடுத்த வார்த்தை மான்.
8: என்னது?
3: மான். மான்.
6: அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப்.
8: மான்குட்டி இப்போது என் கையிலே.
3: வா, என்ன வார்த்தை சொன்னாலும் சூப்பரா பாடுறீங்க. உங்களுக்கு இவ்வளவு பாடல் தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நேரம் மாலை 4:20 ஆயிட்டு இருக்குது. நாம இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா,
5: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சிறப்பு விளையாண்டு இருக்கோம். ஒவ்வொரு நேரம் அப்படியே பட்டா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நீங்க எத்தனை எந்த வார்த்தை கூட எப்படி வேணா கூட நாங்க வந்து அப்படியே பாடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பாடிட்டு
3: இருக்காங்க. 0452 என்ற மதுரை முன்னிணைப்போடு 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களில் நேர்கள் வரலாம். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம். உங்களுக்கான வார்த்தை கருப்பு.
8: கருப்பு தான் எனக்கு.
3: பாடிய பாடலை மீண்டும் பாடக்கூடாது, மீண்டும் வேறொரு பாடலை பாடலாம்.
8: கருப்பு
3: பேரழகானே பாடிடுவேன். அடுத்து வெள்ளை. வெள்ளை. வெள்ளை. வெள்ளை.
8: வெள்ளை. வெள்ளை புறா ஒன்று எங்குது.
3: சூப்பர். பச்சை.

0: பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரு
1: மஞ்சள்
0: சார்
1: மஞ்சள்
0: மஞ்சள் மஞ்சள் வெயில் மாலையிலே
1: சூப்பர் வெற்றி பெற்று விட்டீர்கள் வெற்றி பெற்றீங்க நேர மாலை சூப்பர்பா. ஓகே தொடர்ந்து அடுத்த நிலையை சந்திச்சிடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க 0452 என்ற மதுரையினுடைய முன்னணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் நேர்கள் அழைக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேயர்
2: வணக்கம்.
3: வணக்கம், நான் ராமநாதபுரம் சாத்தங்குடியில இருந்து முருகன்.
2: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா ஐயா?
3: கொடுத்துருங்க.
2: உங்களுக்கான வார்த்தை வந்து காலை.
1: அன்பென்றாலே அம்மா. ஓகே அடுத்த வார்த்தை அம்மா.
3: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே
1: இந்த பாடல். ஓகே சூப்பர். அடுத்த வார்த்தை சிரிப்பு. சொல்லுங்க.
3: சிரிப்பு வருது.
1: ஓகே சூப்பர். அடுத்த வார்த்தை ஒன்று.
3: ஒன்று எங்க ஜாலியே ஒன்று எங்க நீதியே
1: உழைக்கு மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. சூப்பர், அருமையா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:22 ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்னங்க? பாட்டு ஒண்ணு பாடட்டுமா?
1: இன்றைக்கான விளையாட்டு பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. தொடர்ந்து அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: பாத்தீங்கன்னா நேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசம் விளையாண்டுட்டு இருக்காங்க. எந்த வார்த்தை கூட நான்
1: பாடி
2: அப்படின்னு சொல்லிட்டு சமையா பாடிட்டு.
1: ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு வார்த்தை நதி.
2: நதி ஏங்க? நதியே நதியே நீயும் பெண்தானே அப்படின்ற மாதிரி
1: காதல் நதி. நீங்க வார்த்தை மிஸ்
2: பண்ணிட்டாரு.
1: வார்த்தை பிள்ளை வாழ்க்கை பிள்ளை ஆயிப்போம். ஓகே அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாருக்கிறது?
4: கொண்டைமட்டிலிருந்து உஷாராணி.
1: உஷாராணி மேடம் ரெடியா இருக்கீங்களா?
4: சொல்லுங்க
1: உங்களுக்கான வார்த்தை.
2: உங்களுக்கான வார்த்தை வந்து அலை.
4: அலையா?
1: அலை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: ரெடியா இருக்கீங்களா?
5: சரியா இருக்கேன். அந்த அலை மட்டும் வேணாம், முன்னாடியே சொல்லிட்டேன்.
1: அலை அலை அலையா அலையுது மனசு அப்படினு பாட்டு இருக்கு.
5: அந்த பாட்டு இருக்கு.
1: உங்களுக்கான வார்த்தை சேலை.
5: சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா
1: கண்டவர்கள்
5: சொன்னதுண்டா.
1: குங்குமம்.
5: அடுத்த வார்த்தை
1: உங்களுக்கான வார்த்தை குங்குமம்.
5: குங்குமம். மஞ்சளும் தந்தால் இருக்கு. குங்கும குங்கும சிமிழ் ஒன்று மாதுள முத்துக்கள்னு ஒரு பாட்டு இருக்கு சார்.
1: பாடல பாடி காட்டு.
5: குங்கும சிமிழ் கொண்ட மாதுளை முத்துக்கள் அப்படின்னு.
1: அடுத்த வார்த்தை மஞ்சள்.
5: மஞ்சள் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி.
1: கொலுசு.
2: போதும் போதும், ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி
5: கொலுசே கொலுசே கொலுசே கொலுசே
1: வணக்கம்.
2: யாருங்கிறது பேசுறீங்க?
6: வணக்கம். பிரகாஷ் ராஜ் சாருக்கும் மற்றும் இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெயஹிந்தபுரத்திலிருந்து பாலசுப்ரமணியன்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை
2: இதயம்.
6: இதயம் போகுதே என்னையே பிரிந்தே.
2: ஐயா அடுத்த வார்த்தை வந்து கண்கள்.
6: கண்கள். கண்கள் கண்கள்னு ஆரம்பிக்கிறா சார்?
2: ஆமா ஆமா.
6: கண்கள்
1: கண்கள் கண்கள் கண்கள் அடுத்து பா

0: இமை அல்லது விழி
1: மூடி கிடந்த இமை இரண்டும் வா வா என்றது.
0: சூப்பர், எந்த வார்த்தை சொன்னாலும் பாடுவோம்டா, அதான்டா மதுரை பண்பலை நேயர் அப்படின்றான. அடுத்து விழிகள்.
1: விழிகள்,
0: ஆமா.
1: டிராஜ் பாடம் ஒன்று இருக்கே, விழியோ விழிகள் மேடையோ இமைகள் திரைகளோ.
0: ஓகே, காது.
1: காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம்.
0: ரொம்பவே ஹாப்பி எங்களுக்கு. நேரம் மாலை 4:27 ஆயிட்டு இருக்குது. நாம் இதுவரை இணைந்திருக்கிறோம். நேரம் மாலை 4:27 இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

அவனோ ஃப்ரெண்டும்ப ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப மிஸ் யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்ட ஆஃப் லேட் இதுதான் ட்ரெண்டும்ப பாதி வாழ்க்கை போனுக்குள்ள மீதி வாழ்க்கை

0: இன்னமயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: எத்திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அட்டகாசமான ஆனந்தமான அமரக்களமான ஆட்டக்களம் அப்படிதான் லாண்டிட்டு இருக்கோம். 25-30-170 மற்றும் 25-30-171 அனைத்து நேரமும் பங்கு பெறலாம். 0-4-5-2 என்ற மதுரையினோட முன்னணிப்பட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஆட்டக்களத்துடைய தலைப்பு என்ன?
4: பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா?
5: பால் நிலவை கூட கேட்க தேவையில்லை, நாங்கள் சொல்கிற வார்த்தையை மட்டும் கேட்டாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாட்டை மட்டும் பாடுங்க. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா? அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நேரம் மாலை 4:33 தொடர்ந்து காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
6: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும், காளிதாஸ் மற்றும் பிரகாஷ்ராஜ் அண்ணனுக்கும் இனிய மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். உங்களோட வார்த்தை கொடுத்துடலாமா?
6: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துலேருந்து சுமதி பேசுகிறேன் சார்.
5: ஓகே, சுமதி பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை இசை.
6: இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும்.
5: அருமை. தமிழ்.
6: தமிழ். தமிழா தமிழா நாளை நம் நாடே.
5: விடுகதை. அழகு.
6: அழகு குட்டி செல்லம் முடைந்து.
5: ஓகே, அருமை அருமை அருமையா விளையாண்டீங்க. நேரம் மாலை 4:34 தொடர்ந்து அடுத்து விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
7: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
3: யாருக்கிறது?
7: மதுரை ஜவர்பத்துல இருந்து உங்கள் அன்பு சொல்ற அந்தோனி ஆனந்த் பாபு சார் இருக்கேன். பிரகாஷ் அவர்கள நீண்ட இடையிலுக்கு போய் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சார்.
5: உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் நேச உறவு பாச உறவா என்ன சொல்லுங்க?
7: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கம்.
5: நேச உறவுகளுக்கு பாச வணக்கம். நோட் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கான வார்த்தை மொழி.
7: மொழி மாத்தி வரீங்களே. கொஞ்சம்
5: உங்களுக்கான வார்த்தை நிலவு.
7: நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ. அந்த சங்கம்.
5: அடுத்த வார்த்தை அழகோவியம்.
7: அழகோவியம். அழகோவியம் உறவான
5: கவிதை. அடுத்த வார்த்தை
7: சொல்லுங்க சார்.
5: கவிதை. கவிதை.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கனைகள் பரிமாறும் தேகம்.
5: ஓகே, அடுத்த வார்த்தை
7: ஆளும் கல்யாண ராகம் சொல்லுங்க.
5: ஓகே, அடுத்த வார்த்தை ராகம்.
7: ராகம் சார். ராகம் ஒரு தாளம் ஒரு இடைக்கால பாட்டு.
5: ஓகே, அருமை அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: அருமையா போயிடுச்சு.

0: நேச உறவுக்கு பாச வணக்கத்தோடு வந்தாரு, ரொம்பவே சூப்பர். அடுத்து நேரம் மாலை 4:36 நாம் இன்னைக்கு விளையாண்டு
1: ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா தலைப்பு தான். பாட்டு ஒன்று நிறைய பேர் இப்படி வரிசையாக பாட்டு பாடிட்டே இருக்காங்க, எந்த வார்த்தைனா கொடு அப்படின்னு சொல்லி
0: பாடி ஸ்டைலாக வந்து காளிதா சொல்ல ஆட்டக்களம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்கு. ஓகே, அடுத்ததே இது யாரும் இது வராங்க. ஓகே, வணக்கம். அந்த சிரிப்பு தான் அழகு, மக்களுக்கும் அழகு நமக்கும் அழகு. ஓகே, ஆ சொல்லுங்க.
2: வணக்கம், பாலகிருஷ்ணாபுரத்துலேருந்து ரம்யா பேசுகிறேன்.
0: ஓகே மேம், ரெடியாக இருக்கீங்களா? படிக்க கூடாது, பாட வேண்டும் சகோதரி. சிங்கம் சொல்லிட்டீங்களா? அடுத்து புலி. வாழ்த்துகள், வாழ்த்துகள். நேரமாலை 4:37 ஆயிட்டு இருக்கு. உற்சாகமான விளையாட்டு நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அடுத்தடுத்த வார்த்தைகளை அடுத்தடுத்து சொல்லுவோம், நீங்கள் பாடிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்.
3: பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா,
0: எஸ் பால் நிலவை கேட்காம நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நீங்கள் பாட்டை பாட போகிறீங்க. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு, பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா. நேரம் மாலை 4:38.
1: யார் இங்கிருந்து பார்த்தலாம்? வருக வணக்கம்.
4: இதுவரைக்கும் மாலை வணக்கம் சார், காரைக்குடி சாமிநாதன்.
1: உங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்துடலாமா?
4: சொல்லுங்க சார்.
0: நெஞ்சம். நெஞ்சம்.
4: நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும், காலம் வரும்.
0: நேரம் வரும், காலம் வரும். அடுத்து
4: இருந்து பாரு ராஜா.
0: அடுத்த வார்த்தை ராஜா.
5: கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறியது இந்த கேள்வியில் சரிந்து விட்டாய்.
0: அடுத்த வார்த்தை ராஜா.
4: ராஜா, ராஜா தி ராஜன் எங்கள் ராஜா. பூஜா
1: பேசுறது பிரகாஷ் ராஜாவா?
0: அடுத்த வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை தென்றல்.
4: தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் வீடும்.
0: அடுத்த வார்த்தை பூந்தளிர்.
5: பூந்தளிராட சொல்ல வந்த மனுஷனை சுத்தி விட்டு வரைக்க பாக்குறீங்க.
0: நிலவு. அடுத்த வார்த்தை நிலவு.
4: நிலவு தூங்கும் நேரம்,
1: யாருமே யாருமே
4: நிலவு தூங்கிடாது.
0: இது ஒரு தொடர் கதை. சேர்ந்து பாடுவோம் அண்ணே, வாங்க சேர்ந்து பாடுவோம். நேரம் மாலை 4:39 ஆயிட்டு. உற்சாகமான விளையாட்டு, பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் மாலை 4:39 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம என்ன விளையாடிட்டு இருக்கோம்? ஆட்டக்கலை.
3: பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா,
0: பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நாங்க ஒரு வார்த்தைகள் சொல்லுவோம், அந்த வார்த்தையில ஒட்டிய பாடல்கள் அடுத்தடுத்து நீங்க பாடி காட்டணும், அதான் வந்து விளையாட்டு. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருங்க
1: வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டக்கலத்தில் நேர்களை ரொம்ப அட்டகாசம் விளையாண்டுருக்காங்க இல்லையா?
0: சூப்பரா பதில் சொல்றாங்க.
1: ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே அடுத்தது பாட்டு ஆடி அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நீ என்ன வார்த்தை கூட நான் சிறப்பா பாடுவேன் அப்படின்னு சொல்லி சிறப்பா
0: பாடு. இதுக்கு இப்பதான் எள்ளுனா என்ன இருக்கிறதோ.
1: ஆமா ஆமா,
0: சூப்பரா பாடுறாங்க நேர்கள். அடுத்த நேர் வருக வணக்கம்.
7: ஹலோ வணக்கம், ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து திவ்யா பேசுறேன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேங்க சார், நீங்க ரெண்டு நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை நதி.
8: நதியே நதியே காதல், நதியே நீயும் பெண்தானே, நதியும் பெண்தானே.
0: அடுத்த வார்த்தை பெண்.

0: அடுத்த வார்த்தை வந்து ஓவியம்.
1: ஓவியம், காதல் ஓவியம்.
0: பண்ணுங்க, பல முயற்சி பண்ணுங்க, நல்லா பாருங்க, சூப்பரா உடைய குரல்.
2: ஓவியத்திலேயே ஒட்டிய பாடல்கள் கூட சொல்லலாம். அழகு ஓவியம்,
1: காதல் ஓவியம்.
2: அது காதல் ஓவியம் வேற, காதல் ஓவியம் பாடும் காவியம். எனிவே ட்ரை பண்ணுங்க,
0: வாழ்த்துக்கள்
2: போறாம உங்களுக்கு. ஓகே, நேரம் வாழை 4:41 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
2: இன்னைக்கு நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் விளையாட்டு இருக்கோம், பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யாருக்கு பேசுறீங்க
3: சார்? வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் தென்னூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பேருங்க?
3: சக்தி. சக்தி பேசுறேன் சார்.
0: ஓகே ஓகே.
2: சக்தி சார், ரெடியா இருக்கீங்களா சார்? மதுரை. தஞ்சாவூர்.
3: கும்பகோண
2: வெத்தல வராது. கும்பகோண சந்தையில் பார்த்த சின்ன பெண் தானா?
3: அதான்.
2: அடுத்த வார்த்தை திருவாரூர். நேரம் மாலை 4:43. சூப்பரா விளையாண்டு நேர்கள், உற்சாகமான மாலை பொழுதுல ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில
0: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா அப்படின்னு சொல்லிதான் சமயம் பாடிட்டு இருக்காங்க எல்லாருமே.
2: ஆமா, தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
2: ஒரு
4: விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்
2: சொல்லுங்க.
0: கேட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, நான் எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்றாங்க. வேற வார்த்தை கொடுத்தலாமா?
2: ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி
5: இந்த மாசம்.
2: ஆட்டுக்குட்டி.
1: ஆட்டுப்பட்டியா?
2: ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி.
1: ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு வந்து.
0: அப்படியே பாருங்க, நல்லா பாருங்களே.
2: அடுத்த வார்த்தை இதயம்.
1: இதயமே இதயமே உன்மகுணம் என்னை கொள்ளுதே.
2: அடுத்த வார்த்தை காதல்.
1: காதலுக்கு கண்கள் இல்லை.
2: ஓகே, அடுத்த வார்த்தை மயில்.
1: மயிலாடும் பறையில நாங்க ஆடியிருப்போம்.
2: ஓகே, அடுத்து குயில்.
1: குயிலே குயிலே குயிலக்கா குயிலே யாரக்கா.
2: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா, சூப்பரா பாடி முடிச்சீங்க. நேரம் மாலை 4:40.
4: கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கையில கொடுக்க மாதிரியா இருக்கு, புரியுற மாதிரி சொல்லுங்க.
2: அருமையா பாடி முடிச்சாங்க. நேரம் மாலை 4:45 ஆயிட்டு இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்களே.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
8: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
7: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சுறுசுறுப்பாக நல்லா அட்டகாசமாக விளாண்டுருக்கோம். ஆட்டக்கிளம் ஆட்டக்கிளத்தை நீங்களோட தலைப்பு என்ன அப்படின்னா, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா அப்படின்றத தலைப்பு தான் இப்போ விளாண்டுட்டுருக்குறோம்.
1: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா,
2: எஸ் நாங்கள் சொல்ல வார்த்தையை மட்டும் கேளுங்க, பாட்டை பாடுங்க, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நேரம் மாலை 4:49 மேடம். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், பேசுறீங்க?
3: ஓகே,
2: ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை
3: கண்ணன்.
2: சூப்பர். அடுத்த வார்த்தை தமிழ் செல்வி. ஓகே, அடுத்த வார்த்தை பிரியா. ஓகே, வெயில். அடுத்த வார்த்தை வெயில். வெயில்
3: வெயில்
2: வெயில் வேற வெயில் கேக்குறோம், மஞ்சள் வெயில் கிடையாது, வெறும் வெயில்.
0: போட்டு
2: அடுத்த வார்த்தை குளிர்.
3: தென்றல்
2: பாப்பா எவ்வளவு தென்றல். அடுத்த வார்த்தை ஆசை. ஆசை
3: ஆசை ஆசை.

0: இது போதா
1: அடுத்த வார்த்தை ஆனந்தம்.
0: ஆனந்தம் ஆனந்தம்
1: அருமை அருமை அருமை, ரொம்ப சூப்பர் ஆடுனீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4 மணி. ஓகே, நேரம் மாலை 4:51. உற்சாகமான மாலை பொழுதுல ரொம்பவே சூப்பரா விளையாண்டுருக்காங்க நேர்கள். அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம்ல பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு

0: விளையாடிட்டுருக்கோம். ஆட்டக்களம்ல பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்றைக்கு ஆட்டக்களம் இல்ல, என்ன விளையாண்டு இருக்கோம்?
2: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா?
0: எஸ் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, அதாவது விளையாட்டு. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார்.
2: வணக்கம் ஐயா, உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துடலாமா?
3: கொடுத்துருங்க.
0: நலம்
3: நலம் தானா, நலம் தானா, உடலும் உள்ளமும் நலம் தானா.
0: அடுத்த வார்த்தை பாட்டு.
3: பாட்டா? பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா?
0: எங்களுக்கே வா. அடுத்த வார்த்தை கவிதை.
3: கவிதை அரங்கேறும் நேரம் நல்ல கவிதை அரங்கேறும் நேரம்.
2: அடுத்த உங்களுக்கான காதல்.
3: காதலா?
0: பாடிய காமிச்சிருந்த நேயர். ஓகே, நேரம் மாலை 4:53 ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். ஆட்டக்களம்ல அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சகோதரர் இருவருக்கும்.
2: வணக்கம்.
0: சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க? அதான்
0: சொல்லி முடிச்சிட்டாங்க, தேனியில இருந்து சொல்றாங்க, பேசுறாங்க. ஓகே தான். ஓகே, அடுத்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை நான்
4: சொல்லாதவன், பொய் சொல்லாதவன். அந்த பாட்டு
0: நீ
4: என்னப்பா?
0: நீயா?
4: நீயா?
0: நீ.
4: நீ வருவாய் என நான் இருந்தேன், நீ மறந்தாய் என நான் அறிவேன்.
2: அடுத்த வார்த்தை வந்து உன்னை.
4: உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை
2: சொல்லி குற்றமில்லை. பாடுற பாத்த மாதிரி
0: இரண்டு இரண்டு
4: என்னப்பா?
0: இரண்டு இரண்டு
4: இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று.
0: ஓகே, ஒன்று. அடுத்த வார்த்தை ஒன்று. என்ன, உங்களுக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. ஓகே, ட்ரை பண்ணீங்கமா, வாழ்த்துக்கள், சூப்பரா ட்ரை பண்ணீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் மாலை 4:54 நாம் இணைந்திருக்க முந்திர நிகழ்ச்சி ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம்ல பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: அடுத்த
0: வார்த்தை மல்லிகை.
5: மல்லிகை,
0: இந்த பாட்டு ஆடல் பாடியாச்சு, வேற பாடல்.
5: மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு.
0: செம்பருத்தி.
5: செம்பருத்தி பூவே உண்டாடி கண்டு கேடுப்பது எதுக்கு, அது அதுக்கு.
0: பாரிஜாதம்.
5: பாரிஜால பூவே ஒரு தேவலோகத்தேனே.
0: அல்லி அல்லி அல்லி
5: அல்லியா?
0: ஓகே, ட்ரை பண்ணுங்க. அடுத்த வார்த்தை குறிஞ்சி.
5: குறிஞ்சியா?
0: குறிஞ்சி.
5: குறிஞ்சியிலே பூ மலர்ந்து பொங்குதடி தன்னாலே.
0: சூப்பர், ரொம்ப சூப்பரா பாடி முடிச்சீங்க. நேரமலை 4:46 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்.

0: இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நேரங்கள் நம்ம சந்திச்சிருப்போம். ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டாங்க, மனசெல்லாம் விட்டு ரொம்ப அழகாக பாடி முடித்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது நாங்கள் சாந்தினி, பிரகாஷ்ராஜ் மற்றும்
1: காளிதாஸ்.
0: நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500

500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை பொழுது இனிமையாக்க வருகிறது மாலை தென்றல். காலையிலிருந்து வெயிலின் தாக்கம், எப்படா மாலை வரப்போகுது என்ற ஏக்கம் கண்ணிலே தெரிந்தது. இதோ மாலை வந்துவிட்டது. நமது பண்பலையில் மாலை தென்றலோடு முதல் பாடலாக இதோ ஒலிக்க இருக்கிறது உறவுகள் மாறலாம் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக.

நேரம் மாலை 5:07 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். மாலை என்றாலே ஒரு அமைதி இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா? காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலை பார்த்துட்டு அப்பலா வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்ற நிம்மதியும் ஒரு பெருமூச்சும் விடுவோம். அந்த நிம்மதியோடு நம்ம அடுத்த பாடலாக கேட்டலாம் நேயர்களே. என்ன பாடல் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா டிக் டிக் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் கவிஞன் கண்ணதாசன் வரிகளில் லதா ரஜினிகாந்த் அவருடைய குரலில் கேட்டலாம் அடுத்த பாடலாக இதோ.

நேரம் மாலை 5:12 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். இந்த மாலை பொழுதுல வரத்துல எல்லாமே புறா குணுக மயில் அகவ இந்த இசைகளோட நம்மளுடைய பண்பலில் அடுத்த பாடலாக உறவை காத்த கிளி என்ற திரைப்படத்தில் இருந்து கேஜே யேசுதாஸ் சிசிரேகா குரலில் டி ராஜேந்திரன் வரிகள் மற்றும் இசையில் அடுத்த பாடலாக ஒலிக்கியிருக்கிறது நேயர்களே, கேட்டு ரசித்து இருங்கள் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 5:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். மாலை தின்றல நம்ம பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கனாக்க அப்படியே மென்மையாக போயிட்டுருக்கும். இந்த மாலை பொழுதில் கிட்டத்தட்ட காற்று வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து அப்படியே மென்மையாக போயிட்டுருக்கும். அந்த இலையோடைய இசையோட அடுத்த பாடலாக கேட்க இருக்கிறோம் வண்ண வண்ண பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில், கே சித்ரா கணேசன் குரலில், இளையராஜா இசையில் அடுத்த பாடலாக ஒலிக்கியிருக்கிறது. நேர்களே கேட்டு இணைந்திருங்கள்.

தரையே.

சொந்தத்தை சேப்போம், சொர்க்கத்தை நித்தமும் காப்போம்.

சூக்கர் போடணும் பூச செண்பக பூமணம் வீச

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்பால வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 5:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல். இன்னிசை சாரலாய் மழை தூரலாய் இதயத்தை நினைக்க வருகிறது அடுத்த பாடலாக ஹலோ பிரதர் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:34. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல். இந்த மாலை நேரத்தில் மழை வந்து இப்போ போய் நினச்சிச்சு அப்படின்னா அந்த மண் வாசனை வரும் இல்லையா, அந்த மண் வாசனை வந்து நம்மளே ஒரு கலக்கு கலக்கும். அந்த நினைவுகளோட அடுத்த பாடலை கேட்டலாம். சரிகம பதனி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ரா பார்த்திபன் அவங்களுடைய குரலில் கேட்டு இணைந்தீர்கள் நேர்களே.

கண்ணடிச்சா கலக்கலா லட்ச ரூபாய் குலுக்கலா.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: டேய்
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
2: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
1: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் மாலை 5:40. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டு இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல். மாயாஜாலமாக புது புது வண்ண கோலமாக இசையால் நம் இதயங்களை கட்டிப்போட வருகிறது. அடுத்த பாடலாக இதோ இந்த படம் என்று கேட்குறீங்க அப்படின்னா தீவானா அப்படின்ற பாடல் கேட்க இருக்கிறோம். ஜெயந்தி இசையில் வாசன் வரிகளில் மனோ பாப் சாலினி குரலில் துள்ளித்திரிந்த என்ற திரைப்பட துளித்திரிந்த காலம் என்ற திரைப்படத்திலிருந்து இது ஒரு பாடல், அற்புதமான பாடல். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.

0: நேரம் மாலை 5:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல். இன்னிசையில் உற்சாகப்படுத்த, ஆனந்தத்தை மேம்படுத்த நம்மையே கட்டுப்படுத்த வருகிறது அடுத்த பாடல். இதோ ஒலிக்க இருக்கிறது சூரியன் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான
1: லாலா டோல் டப்பிமா கண்ணே கங்கமாவோ.

நேரம் மாலை 5:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல். இன்னிசை சாரலாய் இன்ப தூரலாய் மழையாய் பொழிகிற வருகிறது அடுத்த பாடல். சுந்தரபுருஷன் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையமைப்பில் சுந்தர் பீட்டர்ஸ் சுனலதா குரலில் இதோ அடுத்த பாடல்.

மழையாய் பொழிகிற வருகிறது. அடுத்த பாடல் சுந்தரபுருஷன் திரைப்படத்திலிருந்து, சிற்பி இசையமைப்பில் சுந்தர் பீட்டர்ஸ், சுனலதா குரலில். இதோ அடுத்த பாடல்.

0: முடிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்க அவங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 to ₹10,000 வரை அபராதமும், 3 months to 1 year வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 years வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை கேட்டு ரசித்தோம் மாலை தென்றல். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம், 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டிருக்கிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்றுப்பகுதி மற்றும் தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமார்மணி 3 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது சேவை செய்திகள். நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதிரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கை உறுதி செய்யவும், 100% உறுப்பினர் சேர்க்கை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டந்தோறும் 1/8/2026, 8/8/2026 மற்றும் 16/8/2026 ஆகிய நாட்களில் நடைபெற இருக்கிறது. நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம். விளக்கேற்றும் வேலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கண் பொல்லா காட்டி தரும் கடம்பனுக்கு காவடி. வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி, வண்ணமயில்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக 8:05 பட்டாம்பூச்சிகள், அதைத் தொடர்ந்து 8:30 இளையோர் உலகம், இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, மொழித்திறன் மற்றும் எதிர்காலம் உரை வழங்குகிறார் ஃப்ரீடா, வகுப்பறைக்கு அப்பால் உரை வழங்குகிறார் பவித்ரா, நாட்டுப்புறப்பாட்டு முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் செல்வராணி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள், இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்று இரவு 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ்நூல்

0: 2.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசைகளை கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இதுவரை நேர்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை. நிகழ்ச்சியும் நேரமாய்
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
1: நினைக்கிறேன்டா. ஆனா
2: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
4: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:30. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஹெர்ட்ஸில் அந்தி சாயும் வேலையில் உள்ள மகிழ கேட்கலாம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை தரும் முதல் பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:46 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. இனிய கீதங்களாய் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதயங்களை தொட்டு தொட்டு வளம் வருகிறது பாட்டு இது ஹிட்டு. நமது பண்பலையில் முதல் பாடலாக ஓ இந்தன் பேபி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இணைந்தீர்கள் நேர்களே.

நேரம் 7:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட்டு. இன்னிசை மழையில் இன்பத்தூரலாய் இசை சரலாய் இசைக்கு வருகிறது அடுத்த பாடலாக வில்லம்பு திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

இன்னமும் ஆச்சுதான் மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டல்ல ஆகிட்டால ஆனவ போனேன் கொய்யால இன்னமும் ஆச்சுதான் மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டல்ல ஆகிட்ட அவளால.

நேரம் 7:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் பாட்டு இது ஹிட். விட்டு விட்டு துடிக்கும் இதயம் தொட்டு விடாமல் ஒலிக்க வருகிறது அடுத்த பாடலாக தொடரி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 7:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. இன்னிசை மழையில் இன்பமான நிலையில் நனைத்துச் செல்ல வருகிறது பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறைய கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 7:21. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட். ஆயிரம் பதில்கள் மனதில் இருக்கும், ஆனால் புரிதல் இல்லாதவர்கள் முன்னாடி கொஞ்சம் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே பக்குவம் என்ற தத்துவ வரிகளோடு அடுத்த பாடலாக பருவா திரும்பிடத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு ரசித்திடலாம் நேர்களே.

நேரம் 7:28. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட். வாழ்க்கையில வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது கிடையாதுங்க. தினம் தினம் நாம் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சியில்தான். தொடர்ந்து முயற்சி செய்வோம், நாளைய வெற்றியை நமதாக்குவோம் என்ற உற்சாகத்துடன் அடுத்த பாடலாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் என்ற திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் குரலில் விக்னேஷ் சிவன் வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதயங்களை தொட்டு மெல்லிசை மெட்டு இதோ வருகிறது பாட்டு, இது ஹிட்டு. உங்களின் மிகப்பெரிய எதிரி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கட்டுப்பாடற்ற மனதாங்க. அந்த கட்டுப்பாடற்ற மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய இலக்கையும் ஈஸியாக அடைந்துடலாம். அடுத்ததாக, இது இன மாயம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஜி வி பிரகாஷ் குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ் அவருடைய இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்தீர்கள் நேர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

நேரம் 7:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. மெல்ல மெல்ல வருடி கொஞ்சம் கொஞ்சமாய் திருடி இன்னிசையில் இணைக்க வருகிறது. அடுத்த பாடலாக வடச்சினை திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

நேரம் இரவு 7:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தேனிசை ஊற்றாக மெல்லிசை காற்றாக கவிதையின் கீற்றாக இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. முடியும் என்பதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, என்னால் முடியும் அப்படின்ற முயற்சியை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக வித்லவ் திரைப்படத்திலிருந்து ஆதித்யா குரலில் மதன் வரிகளில் அடுத்த பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 7:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இதயங்களில் வரும் மெட்டு மெல்லிசையை தொட்டு பாட்டு இது ஹிட்டு. உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கும்போது உனது உழைப்பு கனவை விட பெரிதாக இருக்க வேண்டும் இல்லையா? அடுத்ததாக பாம்பு சட்டை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் ஹரிஹரன் குரலில் யுகபாரதி வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது கேட்டில் நிறைவான பாடலாக லவ் டுடே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் நேர்களே. இதுவரை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம், 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்முனையம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக

ஆக அவர் கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில் பேரிடர் முன்னெச்சரிக்கை ஆயத்த நிலை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவாவில் நடைபெற்ற வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள். இது குழந்தைகள் மட்டுமே பங்கு பெற்று அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட தனித்திறமைகளான பாடல் சொல்வது, கதை சொல்வது, கவிதை சொல்வது அப்படின்னு சொல்லிட்டும் பங்கு பெறலாம். அவர்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழ அழைக்கவின் எண்கள் 25 30 170 25 30 171 0 4 5 2 என்ற முன்னினைப்பை தொட்டு வரலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது பட்டாம்பூச்சிகள். உங்க செல்ல குழந்தைகளும் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 25 30 170 25 30 171 0 4 5 2 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணைந்திருக்கிற நேயர்களே, இது பட்டாம்பூச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். நேரம் 8:30.
1: மதுரை வானொலி FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பல்சுவை நிகழ்ச்சியாக நமக்கு மொழித்திறன் மற்றும் எதிர்காலம், வகுப்பறைக்கு அப்பால் மற்றும் நாட்டுப்புற பாட்டு விளக்கம்னு பல்வேறு தலைப்புகளில் உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இளையோர் உலகம் நிகழ்ச்சியில இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை இடம்பெறும். வாங்கினீர்களே, இளையோர் உலகம் நிகழ்ச்சியை சூப்பரா ஆரம்பிக்கலாமா?

0: இளையோர்களுக்கு நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில முதலாவதாக மொழி திறன் மற்றும் எதிர்காலம் குறித்து உரை வழங்க வராங்க ஃப்ரீடா.
1: ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? இன்னும் 10 அல்லது 20 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் மொழிக்கு அதே முக்கியத்துவம் இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேரு ஆங்கிலம் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா பார்த்தா தாய்மொழியும் அதே அளவுக்கு முக்கியம்தான். நம்ம எண்ணங்களை இயல்பாகவும் தெளிவாகவும் சொல்ல முடிகிறதுக்கு தமிழ் மொழி ஒரு முக்கிய காரணம். அதே நேரத்துல தமிழ் தெரிஞ்சிருக்கிறது ஒரு தனி அடையாளமும் கூட. இப்ப கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி பேசுவோமா? ஏ வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு, ஆனா அதனால மொழிகளோட தேவை குறையல, சொல்ல போனா இன்னும் அதிகமா தான் ஆயிருக்கு. ஏன்னா இணையதளங்கள், மொபைல் ஆப்ஸ், ஏஐ, ஓடிடின்னு எல்லாத்துக்கும் தமிழ் உள்ளடக்கம் அதிகமாவே தேவைப்படுது. அதனால எதிர்காலத்துல தமிழ் மொழிய நல்லா தெரிஞ்சிருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். தமிழ் படிச்சா என்ன வேலை கிடைக்கும்னு கேக்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மொழித்திறன் வளர்க்க தமிழ்ல டிகிரி முடிக்கணும்னு முக்கியம் இல்லைல்ல. எந்த துறையா இருந்தாலும் தமிழ் மொழித்திறனை வளர்த்துக்கலாம். உண்மையிலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆசிரியர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், செய்தி வாசிப்பாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், அரசு வேலைகள், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்னு நிறைய துறைகள்ல தமிழ் மொழித்திறன் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, TNPSC மாதிரி போட்டி தேர்வுகள்ல தமிழ் முக்கியமான இடத்தை பிடிக்குது. பள்ளி கல்லூரி தேர்வுகள்ல நல்ல மொழித்திறன் இருந்தா பதில்களை தெளிவா எழுத முடியும். இன்டர்வியூல கூட நம்ம கருத்துக்களை சரியா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளஸ். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? வெளிநாடுகள்ல தமிழுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. இலங்கை மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல தமிழ் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்களுக்காக தமிழ் ஆசிரியர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், மீடியா, கலாச்சார அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதனால தமிழ் படிச்சா எதிர்காலம் இல்லைன்னு சொல்றது சரியான கருத்து கிடையாது. எந்த மொழியும் நல்லா கத்துக்கிட்டா அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாவே இருக்கும். சரி, மொழித்திறனை எப்படி வளர்த்துக்கலாம்? தினமும் செய்தித்தாள் வாசிங்க, ஒரு நல்ல புத்தகத்தை வாசிங்க, புதிய வார்த்தைகளை கத்துக்கோங்க, பேசும்போது தயங்கவே தயங்காதீங்க. தவறு வந்தாலும் பரவாயில்ல, அந்த தவறுகள் நம்மள கண்டிப்பா வளர்க்க தான் செய்யும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேக்குறேன். மொழி நம்ம உருவாக்குதா இல்ல நாம மொழிய உருவாக்குறோமா? இத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல புதிய மொழிகளை கத்துக்கோங்க. மொழி அதிகமா தெரிஞ்சிருந்தா வாய்ப்புகளும் கண்டிப்பா அதிகமாவே வரும்.

0: ஒரு நல்ல மொழித்திறன் நமக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும். நம்ம பேசுகிற விதமே நம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கும். அதனால தினமும் கொஞ்ச நேரமாவது உங்க மொழித்திறன் வளர்க்கறதுக்காக ஒதுக்குங்க. அந்த சின்ன பழக்கம் நாளைக்கு பெரிய வெற்றியை தரும். தாய்மொழி தான் ரொம்பவே நம்மளுக்கு சிறந்தது. தாய் தான் நம் உயிரின் ஆதாரம், தாய்மொழி தான் உயிர்ப்பின் ஆதாரம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.
1: நாட்டுப்புற பாடலின் முக்கியத்துவம் குறித்து நமக்கு உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க செல்வராணி.
2: நாட்டுப்புற பாடல் நம்ம பண்பாட்டுக்கு இன்னைக்கும் அடையாளமாக இருக்கு. அது மூலமா பழைய கால மக்களோட வாழ்க்கையும் எளிமையா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைய நவீன காலத்திலும் நாட்டுப்புற பாடலோட முக்கியத்துவம் இன்னும் குறையல. ஏன் கேட்டா, திரைப்படங்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நாட்டுப்புற பாடல்கள் இன்னைக்கும் நம்ம மக்களோட மனசுல இருந்துட்டே தான் இருக்கு. நாட்டுப்புற பாடல்கள் நம்ம பண்பாட்டுக்கு இன்னைக்கும் அடையாளமா தான் இருக்கு. அது மூலமா பழைய கால மக்களோட வாழ்க்கைய நம்ம எளிமையா தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைய நவீன காலத்திலும் நாட்டுப்புற பாடல்களோட முக்கியத்துவம் இன்னும் குறையல. ஏன்னு கேட்டா, திரைப்படங்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் மூலமாக நாட்டுப்புற பாடல்கள் இன்னைக்கும் நம்ம மக்களோட மனசுல இருந்து கொண்டேதான் இருக்கு. நம்ம நாட்டுப்புற பாடல்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும். ஏன்னு கேட்டா, அது நம்மளுடைய பாரம்பரியத்தின் பொக்கிஷமா இருக்கு. நாட்டுப்புற பாடல்கள் நம் மண்ணின் மனத்தையும் மக்களின் உணர்வையும் எடுத்துரைக்கும் கலை வடிவமாகும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன்.
1: வகுப்பறைக்கு அப்பால் என்ற தலைப்புல உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பவித்ரா.
3: வாழ்க்கையில இருக்கிற அழகான விஷயங்கள்ல கற்றலும் ஒண்ணு. கற்றல்னா என்ன? நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு படிச்சு அதுல தேர்ச்சி பெற்று நமக்கு தெரியாத அந்த விஷயங்களை கடைசியில செஞ்சு முடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அடடா, அதே சந்தோஷம் நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைங்களோட முகத்துல நம்ம பார்க்கும் போது அப்ப இருக்கிற அழகு இருக்கே, கோடி அழகு. அப்படி தேர்ந்தெடுத்து கத்துக்கிற விஷயங்களை நம்மளால வகுப்பறைக்குள்ள மட்டுமே அடைக்கிற முடியுமா? கிடையாதுங்க. அப்படி தேர்ந்தெடுத்து கத்துக்கிற விஷயங்கள் வகுப்பறையையும் தாண்டிதான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். இப்போ இருக்கிற இந்த நவீன போட்டி நிறைஞ்ச உலகத்துல குழந்தைங்க அவங்களோட திறனை நாளுக்கு நாள வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு. அதே சமயங்கள்ல நம்ம குழந்தைங்களுக்கு மத்தியில மனிதாபிமானம், அன்பு, நட்பு இதோட மதிப்புகளும் கொஞ்சம் குறைஞ்சுகிட்டேதான் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்மளால வகுப்பறை அப்படிங்கிற இந்த நாலு செவத்துக்குள்ள அடைக்கிற முடியாது. இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்துல குழந்தைங்க அவங்களோட திறனை நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு அவசியமான ஒன்னா இருக்கிறது இந்த வகுப்பறைக்கு அப்பால் கற்றல். வகுப்பறையை தாண்டி கத்துக்கும் போது மாணவர்களோட கல்வி திறன் மேம்படுறதோட மட்டுமில்லாம தனி மனித வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு, அப்புறம் உலகத்தோட ஆழமான தொடர்பையும் உருவாக்குது. வகுப்பறைக்கு அப்பாற்பட்ட கற்றல்ல இயற்கைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இயற்கைனா யாருக்குதான் பிடிக்காது? வேகமா பரபரப்பா ஓடுற இந்த காலத்துல ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு டெலிபோர்ட் ஆகுற மாதிரியான நமக்கு ஒரு வசதி இருந்து நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸா கண்ணை மூடி உட்காருங்க அப்படின்னு சொன்னா யாருக்குதான் பிடிக்காது? அப்படி இருக்கும் போது நம்ம குழந்தைகள் இயற்கையோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கும் போது அவங்க ஆர்வம் தூண்டுறதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆழமா அவங்க அதை கத்துக்கவும் செய்யறாங்க. மாணவர்களோட ஆர்வத்தை தூண்டுறதுல இயற்கைக்கு மிஞ்சினா ஆளே கிடையாது. இயற்கையுடையான இந்த தொடர்பு மாணவர்களோட சிந்தனை திறனையும் பிரச்சனைகளை தீர்க்கிற திறனையும் மேம்படுத்துது. இயற்கை சூழல்ல உடல் இயக்கங்கள் அதிகரிக்கிறதுனால உடல் நலமும் சரி, மன ஒருங்கிணைப்பும் சரி, எல்லாமே மேம்படுது. இயற்கை மன அமைதியை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் குறைக்குது. வெளிப்புற கற்றல்ல மாணவர்கள் குழுக்களா, அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு செயலை செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள ஒற்றுமை, ஒத்துழைப்பு, மத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கிற தன்மை, இது எல்லாமே மேம்படுது. இது ஒரு நல்ல உறவுகளை உருவாக்கவும் பிறரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம மாணவர்களுக்கு ஊந்துதோலா இருக்கு. இயற்கை கூட நேரடியான தொடர்புல இருக்கிறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியமும் அதோட முக்கியத்துவமும் மாணவர்கள் உணர்ந்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்துல மாணவர்களோட சிறந்த எதிர்காலத்துக்கு கல்வியறிவு மட்டும் போதும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது, அனுபவ அறிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அது வகுப்பறையோட 4 சுவத்துக்குள்ள நம்மளால அடைக்கிற முடியாது. கணினியோடையும் இணையத்தோடையும் பெரும்பாலான நேரத்தை செலவிடுற இந்த காலத்துல மனிதர்களோட மனசையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அத அனுபவ அறிவு மட்டும்தான் கொடுக்கும். இந்த காலத்துல உறவுகளுக்கு இடையேயான இணக்கம், நட்பு, காதல், மனிதாபிமானம், இது எல்லாத்தோட மதிப்பும் முக்கியத்துவமும் மக்கள் மத்தியில குறைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த சமநிலையை மாணவர்களோட மனசுல கொண்டு வரணும்னா அவங்கள 4 சுவத்துக்குள்ள நம்ம வச்சோம்னா மட்டும் முடியாது. அவங்கள இயற்கையோட ஒன்றிணைய செஞ்சு அவங்களோட திறனையும் நம்ம மேம்படுத்தணும். இதுல இருந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வகுப்பறைக்குள்ள கற்றல் குழந்தைங்களோட திறனை மேம்படுத்த உதவும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா வகுப்பறைக்கு அப்பாற்பட்ட கற்றல் மாணவர்களுக்கு வாழ்வியல் பற்றின புரிதலை கொடுத்து அவங்கள ஒரு நல்ல மனிதர்களாக

வரும் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள். வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதுநிலை தனி செயலர், தனி செயலர் என இரண்டு பதவிகளுக்கும் மொத்தம் 42 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஷார்ட் ஹேண்ட்ல நிமிடத்துக்கு 120 வார்த்தைகள் கொண்ட திறனும் இருக்கணும். இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க 16/8/2026 18 வயது முதல் 35 வயது வரை உள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். தேர்வு மையமாக சென்னை உள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும், விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் August 16/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய itat.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வடக்கு மத்திய ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 7/7/2026 15 வயது முதல் 24 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் எஸ்சி எஸ்டி

கட்டணம் கிடையாது. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் August 7, 2026. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய rrcpryj.org என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இந்தியன் ஆயுள் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்ரண்டிஸ் பிரிவில் கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு மொத்தம் 1450 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக +2 ITI டிப்ளமோ பட்டப்படிப்பு, இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 12/8/2026 18 வயது முதல் 24 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் August 12, 2026. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய iocl.com என்ற இணையதள முகவரியை அணுகலாம். சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிளர்க் மற்றும் சமூக பணியாளர் பதவிக்கு 6 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் +2 டிகிரி, சோசியாலஜி டிகிரி அல்லது டிப்ளமோ, இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட பதவிக்கு 18 வயது முதல் 27 வயது வரை உள்ள இளைஞர்களும், குறிப்பிட்ட பதவிக்கு 18 முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோட், தாம்பரம் சானட்டோரியம், சென்னை 600047 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் September 9, 2026. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய ccrs.ayush.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து இளைஞர்களும் வெற்றி பெற வாழ்த்துகள்.

0: இனி இளையர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை. உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள்.
1: வணக்கம் இளைஞர்களே. இன்றைக்கு நாம் உலகமே இந்திய ஏவுகணை நாயகன் என்றும் மக்களின் குடியரசு தலைவர் என்றும் கொண்டாடப்படும் அப்துல் கலாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அப்துல் கலாம் அவர்கள் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விமானங்களை வடிவமைக்கும் கலையோடு படித்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மாணவர். அவரது திறமையை கண்டு இறுதி ஆண்டில் ஒரு முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குறைந்த உயரத்தில் பறந்து தாக்கும் ஒரு போர் விமானத்தை வடிவமைக்க வேண்டும். கலாமும் அவரது குழுவினரும் இரவு பகலாக உழைத்து அதற்கான வரைபடங்களை உருவாக்கினர். ஒரு நாள் மதியம் அவரது திட்ட வழிகாட்டியான பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அந்த வரைபடங்களை ஆய்வு செய்ய வந்தார். கலாமின் வடிவமைப்பை பார்த்த அவர் திருப்தி அடையாமல் தன் தலையை அசைத்தார். பேராசிரியர் எதிர்பார்த்த புதிய சிந்தனையோ துல்லியமோ அதில் இல்லை. அதிர்ச்சியில் உறைந்து நின்ற கலாமிடம் பேராசிரியர், அப்துல், இது எனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. இன்னும் 3 நாட்களுக்குள் இந்த வடிவமைப்பை முழுமையாக மாற்றி மிக சரியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் உனக்கான கல்வித்தொகை ரத்து செய்யப்படும் என்று கராராக கூறினார். இளம் கலாமிற்கு அந்த கல்வி உதவித்தொகைதான் எல்லாமே. அது இல்லை என்றால் அவரது படிப்பு அங்கேயே நின்றுவிடும். வானத்தை தொட வேண்டும் என்ற அவரது கனமும் சிதைந்துவிடும். அவ்வளவு கடினமான சாத்தியமற்ற காலக்கெடுவை நினைத்து அவர் புலம்பி நேரத்தை வீணடிக்கவில்லை. பயம் அவரை முடக்க அவர் அனுமதிக்கவில்லை. அந்த வெள்ளிக்கிழமை இரவு கலாம் தன் வரைபலகையின் முன் அமர்ந்தார். அவர் இரவு உணவை தவிர்த்தார். பனிக்காற்றையும் பொருட்படுத்தாமல் விமானத்தின் காற்றோட்ட அமைப்பை செப்பனிட விடிய விடிய உழைத்தார். சனிக்கிழமை காலை கடந்து சனிக்கிழமை இரவும் வந்தது. நண்பர்கள் கொண்டு வந்த உணவை கூட தொடாமல் விமான இறக்கைகளின் கணக்குகளை திருத்துவதிலேயே முழுமையாக மூழ்கியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை தொடர்ந்து சுமார் 60 மணி நேரம் தூக்கமில்லாமல் உழைத்த பிறகு அந்த இறுதி வடிவமைப்பு தயாரானது. அது ஒரு மிகச்சிறந்த பொறியியல் படைப்பாக உருவெடுத்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் கலாமின் அறைக்குள் நுழைந்தார். அந்த துல்லியமான வடிவமைப்பையும் சோர்வினால் கண்கள் சிவந்து போயிருந்தாலும் கம்பீரமாக நின்ற கலாமையும் பார்த்தார். பேராசிரியர் புன்னகையுடன் கலாமின் முதுகில் தட்டி, உனக்கு சாத்தியமில்லாத ஒரு காலக்கெடுவை விதித்து உன்னை நான் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கினேன் என்பது எனக்கு தெரியும். நீ எத்தகைய சவாலையும் தாங்குவாயா என்று பார்க்கவே அப்படி செய்தேன். நீ என் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி சாதித்து விட்டாய் என்றார். வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளும் நெருக்கடிகளும் வரும்போது சராசரி மனிதர்கள் சாக்கு போக்குகளை தேடுவார்கள். ஆனால் சாதனையாளர்கள் தீர்வுகள் நோக்கி ஓடுவார்கள். நீங்கள் சவால்களுக்கு பயந்து பின்வாங்காத போது உங்கள் மூளை உங்களுக்கே தெரியாத ஒரு அசாத்திய ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதை டாக்டர் கலாம் நிரூபித்தார். இன்று உங்கள் படிப்பிலோ அல்லது வாழ்க்கையிலோ ஒரு பெரிய சவாலை நீங்கள் எதிர்கொண்டால் தடைகளை பார்க்காதீர்கள். உங்கள் உழைப்பை நம்பி களமிறங்குங்கள். ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மக்களின் குடியரசுத் தலைவராக உயர்ந்ததற்கு அவருடைய கடுமையான உழைப்பும் செய்த காரியத்தை எடுத்து முடிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானமும் சவாலை எதிர்கொண்டால் அதை பற்றி எந்த தடைகளையும் உடைத்து கொண்டு உழைப்பை நம்பி மட்டுமே இறங்கிய அவரது குணமும் தான் காரணம். நம்முடைய உழைப்பையும் நம்முடைய மனதிடத்தையும் நம்பி நீங்கள் சவால்களை உடைத்து தடைகளை பார்க்காமல் கடுமையான உழைப்பை கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். நீங்களும் மற்றொரு அப்துல் கலாமாக உருவெடுக்க முடியும். நன்றி.
0: நேர்களே, இன்றைய இளையர் உலகம் நிகழ்ச்சியில் பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் பல டாபிக்ஸில் இன்னும் பல தகவல்களை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையர் உலகம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் இன்றைய இளையர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விமர்சன கடிதங்களும் விருப்ப காணங்களும் இணைந்து சேர்க்கும் நேரமாக இரவு 9 மணி. காற்றில் விரும்பும் கடிதம் அதுதான் கேட்க இருக்கிறோம் நேர்களே. கடிதம் அப்படின்றாலே ஒரு காலகட்டத்தில் வழிமேல் விழி வைத்து காத்திருந்த நேரம் அது. எதிர்பார்ப்பில் தவித்த நேரம் இது. வாசிப்பில் வசந்தமே உருவாகிய நேரம் அது. கடிதம் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு அற்புதங்க. இன்று அந்த வரிசையில் விமர்சன கடிதம் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதுரையைச் சேர்ந்த சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 2/7/2026 அன்று வசந்த காலங்கள் கேட்டேன். இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மிக அருமையாக இருந்தது. 3/4 மணி நேரமும் சரியாக கிட்டத்தட்ட 9 பாடல்கள் வழங்கிய சகோதரிக்கும் 103.3 நன்றி கூறியிருக்கிறாரு. மற்றும் இன்னொரு கடிதமும் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. 1/1 வசந்த காலங்கள் நிகழ்ச்சி கேட்டேன், மிகவும் அருமையாக இருந்திருக்கு, அதுவும் அந்த 40 நிமிடம் போனதே தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அள்ளி வழங்கிய செண்பகவள்ளி அவர்களுக்கும் 103.3 எனது மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக விருப்பப்படல் கேட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. யார் இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள் குளம்கள் ராதை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாட்டை கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இது அந்த பாடல்.

நேரம் இரவு 9:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்து விமர்சன கடிதம் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியிலிருந்து எஸ்பி பாபு சரஸ்வதி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 30/6/2026 அன்று நடந்த கண்ணாடி மாளிகையில் சொர்க்கமே என்றாலும் என்ற தலைப்பில் வளமரை கேட்டு செவிமடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் ஊர்களை பற்றி பெருமுடனும் அழகாகவும் எடுத்து கூறி மகிழ்ந்தார்கள். நானும் நேரில் சென்று பார்க்க வேணும் அப்படின்னு அந்த ஊரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி கலகலப்பாகவும் நகைச்சுவாகவும் நிகழ்ச்சியை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கொண்டு சென்ற சகோதரி பரிமலாதி அவர்களுக்கு பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறாங்க. அடுத்ததாக விருப்பப்படல் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் குங்குமம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: நேரம் இரவு 9:11 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்ததாக விமர்சன கடிதம் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் மணிரகமம் பகுதியைச் சேர்ந்த சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எக்ஸ் அக்ஷயா மீனாட்சி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த 30/6/2026 அன்று மாலை 4:02 ஆட்டுக்களம் டக்கு டக்குன்னு நிகழ்ச்சி அருமையாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்கள் விரைவாக கேள்விக்கான விடைகளை கூறி அசத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வித்தியாசமான முறையிலும் இருந்துச்சு. நானும் நேர்களில் கலந்து கொண்டு சரியான பதில் கூறினேன். அந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சுமையா மற்றும் சக அறிவிப்பாளர் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எமது பாராட்டுகள் அப்படின்னு நன்றிகள் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. அடுத்ததாக விருப்ப பாடல் யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, இளையான்குடி இக்பால் சித்தி கஜிதா அவர்கள் குணா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

வண்டி வருகுதுல வள வளைஞ்சு வளவில்ல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க தன்னா.

நேரம் 9:19. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக விமர்சன கடிதம் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஒரு விமர்சன கடிதம். மதுரை மாவட்ட நேயர்களின் கலக்கலப்பாக பேசி அவர்கள் தொலைபேசி வழியாக விருப்ப பாடல்களை கேட்டு காற்றில் உலாவ விட்டு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இனிமைப்படுத்திய வைஷ்ணவி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக விருப்பப் பாடல் யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த தௌபீக் ரஹ்மான் அவர்கள் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, அபூர்வ சகர்கள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு செவிமடுத்து கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக விருப்ப பாடல் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த போடி பகுதியிலிருந்து எல்மி மணி அவர்கள் பாடல் கேட்டிருக்கிறாங்க. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, மின்சார கண்ணா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

நேரம் இரவு 9:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக விருப்பப்படல் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல் என்ற பகுதியைச் சேர்ந்த எம் சிங்காரவேல் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கன்னி பருவத்தினிலே என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: ஆட்டம்மா பொண்ணு கிழக்க போற இலாட்டம்மா கொடுதி நாக்கு
1: கூட்டு போகும் கண்ணாடி அம்மன்
0: நடை.

நேரம் 9:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக விருப்பப்படல் கேட்டு யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, குண்டைநெல்பட்டியைச் சேர்ந்த மா தவமினி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. பாடும் நிலவே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 9:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, மதுரை வண்டியூரைச் சேர்ந்த சக்தி ஜனார்த்தனன் அஸ்ரித் பவிஷ்யா அவர்கள் விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாங்க. தெனாவிட்டு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக விருப்பப்படல் கேட்டு கடிதம் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஹபி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதுவும் அந்த பாடல்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை கேட்டு ரசித்தோம் காற்றில் விரும்பும் கடித மலர்கள். இதுபோன்று நீங்களும் கடிதம் எழுதி அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்னச்சுக்கிக்கோளம் மதுரை 2 என்ற முகவரியில் நீங்கள் கடிதம் அனுப்பலாம் நேயர்களே. இதுவரை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி நேயர்களே.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி

0: தானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 10:10.

நிலவின் வெளிச்சம் ஜன்னல் வழியே உங்கள் அறையை தொடுகிற இந்த நேரத்தில் பகல் முழுக்க ஓடி ஓடி களைச்சு போன உங்கள் மனசுக்கு ஒரு குட்டி தாளாட்டா பல பாடல்களை தர இருக்கிறது பட்டுச்சிறகு. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இரவு நேர இசை பயணத்தில் உங்களோடு நானும் சேர்ந்து பயணிக்கிறேன்.

கடிகார முள் போல மெல்ல மெல்ல நகர்கிறது இன்றைய இரவு. இந்த இரவு நேரத்தை இனிமையாக்குகிறது நமது பட்டுச்சிறகு. கண்ணை மூடி அமைதியாக தூங்கும் இந்த நேரத்தில் காதுகளில் கேட்கும் ரீங்காரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இதோ.

கேட்ட பாட்டு உங்க மனச ரொம்ப லேசாக்கிருக்கும். இந்த இனிமையான இரவு நேரத்தில் இசையால் நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன் பட்டுச்சிறகு.

மாற்றுகிறது பட்டு சிறகு. நமது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இரவின் இசை உலாவாக நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. அடுத்து வரும் பாடல் இதோ.

பட்டு சிறகு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இரவில் நேரம் போறதே தெரியலங்க. நேரம் போறது கூட தெரியாம மிதமான பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். இந்த நேரத்தை மேலும் மிதமாக்க வருகிறது இந்த பாடல்.

பழைய நினைவுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது பட்டிச்சிறகு. நம்ம மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல. சொன்னோன்னே உங்களோட கடந்த கால நினைவுகள் எல்லாம் கண்முன்னே வந்து செல்கிறதா? அதை இன்னும் கொஞ்சம் இனிமையாக்க ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிலவே கூட நிலையா நிக்குங்க, நம்ம பாட்டை கேட்கும் போது அவ்வளவு அருமையான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில. கொஞ்சம் மென்மையான பாடலா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் இன்னும் கொஞ்சம் லேசானதா இருக்குங்க, கேட்டுட்டு வாங்க.

இரவு நேரத்துல இனிமையான இசையோடு நம்ம இணைத்திருப்பது பட்டுச்சிறகு. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிமையான பாடல்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் கனவிலும் கலையாத பாடலுங்க, கேட்டுட்டு வாங்க.

மென்மையான பாடல் கேட்டு முடித்தோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சில நேரம் கவிதை எப்படி வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. சில பேர் எப்படி கவிஞர் ஆனாங்கன்னு கூட சொல்ல முடியாதுங்க. அதுதாங்க காதலின் பலம். அப்படிப்பட்ட பாடல்களை நம்ம கேட்க போகிறோம்.

நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டுச்சிறகு. அருமையான பாடல் கேட்டு அமைதியான இந்த இரவு நேரத்தை இன்பமாக்கி கொண்டிருக்கிறோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். பட்டுச்சிறகில் இனி வரும் பாடல் இது உங்களுக்காக.

பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சுகமான பாடலை தந்து கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. இந்த சுகமான ராகங்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் உங்களுக்காக இது.

இரவு நேரம் இன்னும் நீளம போகாதா அப்படின்னு ஏங்க வைக்கிற மாதிரி இருக்குங்க. பட்டிச்சிறகனுடைய இன்றைய பாடல்கள் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் நேரம் போகணும்னு நினைக்கிற இந்த இரவிற்கு இனிமை சேர்க்கும் விதமாக வரும் பாடல் இதோ.

உங்களுடைய பட்டுச்சிறகு உங்களுக்கு பல நினைவுகளை தரும் என்ற நினைப்போடு இன்றைய நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பரசன். நன்றி நேயர்களே.

அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 சர்வன் மாதம் 7 நாள் பராபவ வருடம் ஆடி மாதம் 13 நாள் ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் எண் 338, 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:02 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள், அதனைத் தொடர்ந்து 6:05 திரை இசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திரிவேதிக்குடி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் 2026 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரங்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:45 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கமாக வலம் வருகிறது. 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீச், காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 விருப்பகானம் என் விருப்ப காணமாக வளம் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள், கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை, நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக விளம்பர காத்திருக்கிறது. மாலை 5:02 சர்வதேச புலிகள் தினம் 2026 வனங்களின் வளங்கள் புலிகள், சர்வதேச புலிகள் தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனசரக அலுவலர் எம் கார்த்திக் அவர்கள், நெறிப்படுத்துபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், மதுரை திருமாலிரும் ஜோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18 கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு காட்சி வர்ணனை, வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ் மற்றும் வி கார்த்திகேயன். இரவு 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, 8:45 இன்றைய பாரதம், தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பணியாளர் கூட்டுறவு சங்க நாணய சங்கச் செயலாளர் சேகர் அவர்களுடன் நேர்முகம், 9 மணிக்கு காட்டில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை விபத் பாரதி சென்னை எஃப்எம்மிலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் நாளை வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நேரம் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடன் PR செந்தில் முருகன். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக ஏ மருதகாசி வரிகளுக்கு எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில் TM ராஜா, B பானுமதி ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

நிலையத்தில் நேரம் 11:14. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் இரவை இனிமையாக்கும் பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆசை திரைப்படத்திற்காக உடுமலை நாராயணகவி வரிகளுக்கு TR பாப்பா இசையில் ஜமுனா ராணி குரலில் இதோ பாடல்.

எட்டு திக்கும் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக தேவதாஸ் திரைப்படத்திலிருந்து சந்தானம் வரிகளுக்கு சி ஆர் சுப்ராமன் வரிகளுக்கு இசையில் கண்டசாலா குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

தேனம் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தெய்வபடம் திரைப்படத்திலிருந்து ஏ மருதகாசி வரிகளுக்கு ஜி அஸ்வதாமா இசையில், எஸ் ஜானகி மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ பாடல்.

தூங்கா நகரத்திலிருந்து இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக டாக்டர் சாவித்ரி திரைப்படத்திலிருந்து ஏ மருதகாசி வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையில் பி லீலா அவர்களது குரலில் இதோ பாடல்.

இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாக தலைவரிசையில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக அமுதவள்ளி திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், டி ஆர் மகாலிங்கம், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் காற்றலைகளில்.

நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து குமா பாலசுப்ரமணியம் வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பி பானுமதி ஆகியோர் குரலில் இதோ பாடல்.

இரவை இனிமையாக்கும் பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் அனார்கிளி திரைப்படத்திற்காக தஞ்சை ராமையா தாஸ் வரிகளுக்கு பி ஆதி நாராயண ராவ் இசையில் கண்டசாலா மற்றும் ஜிக்கி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தேனம்பாலம் நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடலாக அன்பு திரைப்படத்திலிருந்து காமு செரிப் வரிகளுக்கு டிஆர் பாப்பா இசையில் ஏஎம் ராஜா ஜிக்கி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்

நாம் இணைந்து நிற்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக குலே பகவாளி திரைப்படத்திலிருந்து தஞ்சை ராமையாதாஸ் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் ஏ.எம். ராஜா, ஜிக்கி ஆகியோர் குரல்களில் பாடல்.

இரவை இனிமையாக்கும் பாடல்களாக கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகா தலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு ஏ.எம். ராஜா இசையில் ஜிக்கி குரலில் இதோ பாடல்.

இன்றைய தேனம்பாலம் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் இதோ பாடல்.

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன் பி.ஆர். செந்தில் முருகன். இனி தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் காலை மணி 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.

நேர்களின் நேரம் நள்ளிரவு 12 மணி ஒரு நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிந்து பைரவி படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

மகாமரி சரிகமகாணபதி. பனி சரி ச நினிபம சரிகமகாணபதி. நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனி மகாகணபதி.

ஸ்மரமி வசிஷ்ட வாமதேவ.

0: நேர்கள் திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம்
1: பொங்கும் மங்களம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில். பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவிராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ரநடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களை நாகஸ்வரை இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபு தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சர்வன் மாதம் 7ஆம் நாள் பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: முட்டைக்குள் குஞ்சு போல உடம்புக்குள் உயிர் இருக்கிறது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு காலம் வந்ததும் முட்டையை தனியே விட்டுவிட்டு பறவை பறந்து போவதை போன்றதாகும். குறள் எண் 338 அதிகாரம் நிலையாமை.
1: குடம்பை தனி தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு.
0: முட்டைக்குள் குஞ்சு போல உடம்புக்குள் உயிர் இருக்கிறது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு காலம் வந்ததும் முட்டையை தனியே விட்டுவிட்டு பறவை பறந்து போவதை போன்றதாகும். குறள் எண் 338 அதிகாரம் நிலையாமை.
2: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:05 திரை இசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் சொற்று நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருவேதிக்குடி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒலிக்கிறது. 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் எண் விருப்பகானமாக வளம் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள் கும்கி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மதியம் 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5:02 சர்வதேச

புலிகள் தினம் 2026-ஐ முன்னிட்டு வனங்களின் வளங்கள் புலிகள் சர்வதேச புலிகள் தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனசரக அலுவலர் எம் கார்த்திக் அவர்கள், நெறிப்படுத்துபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். மதுரை திருமாலிரஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-படி கருப்பண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ் மற்றும் வி கார்த்திகேயன். 7:00 பாட்டு இது ஹிட்டு. அதைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி. பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 8:45 இன்றைய பாரதம். தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க செயலாளர் சேகர் அவர்களுடன் நேர்முகம். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வழங்கும் நிகழ்ச்சியும்

செய்து வரும் சி ரவீந்திரன் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 8:45 இன்றைய பாரதம். தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க செயலாளர் சேகர் அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வழங்கும் நிகழ்ச்சியும் நேரமும். அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருக்கலாம். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. காலை 5 மணிக்கான பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

நிலையத்தில் நேரம் 5:07. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் பக்தி மாலையில் தொடரும் பாடல் இதோ வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி வழிபாடு. பக்தி மாலையில் இறைவனை வழிபாடும் நேரமாக ஆன்மீக பக்தி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் அடுத்ததாக ஒலிக்கும் பக்தி பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் பக்தி மனம் கமலும் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் நாஞ்சில் NS தீன் அவர்கள் குரலில்

இன்றைய பக்தி மாலை தரும் நிறைவான பாடல் இதோ வானலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் இசை அமுதம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம் அகத்தியர் திரைப்படத்திற்காக.